0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21 வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167311853
1: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.

0: நேரம் சரியாக 8:02 எஸ்எஃப்எம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 2வது மனத்தியாலத்துக்கு வந்திருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமையில 2வது மனத்தியாலம் என்றா நாங்களும் போட்டி நிகழ்ச்சியோடு டாங்னு வந்துடுவோம் நேர்களை சந்திக்கிறதுக்கு.
1: ஆமா, இன்றைய நாளும் அதே மாதிரி தான் போட்டி நிகழ்ச்சியோடு வந்திருக்கின்றோம். நேர்களை சந்தித்துக் கொள்வதற்கு முன்னால் அந்த கேள்வியும் கேட்டுக்கொள்றதுக்கு முன்னால் முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு, அதை வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இஸ்டம் நிகழ்ச்சிகளை நீங்களும் இஸ்டம் .ca வழியாகவும் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் இந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டம் தமிழ், யூடியூபில் இஸ்டம் 102.7, இஸ்டம் தொடர்புகளுக்கு 416-8241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: வெளியே காலையில் 25 டிகிரி செல்சியஸ், சூழ்நிலை 29 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு 12 முதல் வாகன எரிபொருளின் விலை 3% உயர்வடைய இருக்கின்றது. சரி, நாங்கள் இப்போ அள்ளித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியினூடாகத்தான் நேர்களை சந்திக்க போகிறோம். 30 இருக்கிறது நீங்களும் முனைந்து பதில் சொல்வதற்கு. ஆனால் அந்த கேள்வி என்ன, நீங்கள் பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்றீங்களே, கேள்வியை சொல்றீங்க இல்லையே, என்ன மாதிரி நீங்கள் கேட்கறது எங்களுக்கு கேட்குது.
1: நான் ஓவர் பில்டப் பண்ணுறீங்க, எங்கள் கேள்வி அதாவது அப்படின்னு வந்து கேட்கணும்.
0: கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. ஒரு நாட்டிட இல்லாவிட்டால் ஒரு நகரத்திட வளத்தை பற்றிய கேள்வியாகத்தான் அள்ளித்தந்த வானத்தில் நாங்கள் எடுத்து வருவோம். இன்றைக்கும் ஒரு கேள்வியோட வந்திருக்கின்றோம்.
1: அப்படி என்னடா கேள்வி கேட்க போறீங்க, கேள்வி கேள்வின்றீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அப்படி ஒரு கேள்வியாக இருக்க போகிறது. அதாவது மிளகு பிளாக் பெப்பர் உற்பத்தியில வந்து உலக அளவில் வந்து முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதான் கேள்வி. அதாவது பிளாக் பெப்பர் மிளகு உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது
0: என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அழைத்து சொல்லலாம் 416-554-4040. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் தரப்படாது. பிளாக் பேப்பர் மிளகு உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லணும்.
1: பதில் சொல்லுவோம். நீங்க என்ன பதில் நினைக்கிறீங்க எங்களுடன் சொல்லலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.

0: கிறுக்கு பயப்புள்ள.
1: அது என்ன சாவனா, கடைசியில ஒரு சிரிப்பு வந்து நீங்க தான் சொன்னீங்களா இல்லாட்டி
2: நீங்க சொன்னீங்க
1: நினைக்கிறீங்களா? நாங்களும் அள்ளித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியாக நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். இன்றும் ஒரு கேள்வி, மிளகு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்ற கேள்விதான் நாங்களும் கேட்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நேர்களை இணைத்து கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: என்ன
1: பதில்? மீண்டும் ஞாபகப்படுத்தலாம்.
2: அதாவது மிளகு பிளாக் பேப்பர் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வி. நேர்கள் இணைந்து கொள்ள அழைக்கலாம். 4164540400.
1: இந்த வழியில் நாங்கள் மோகேஷ் 24 தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
4: மோகேஜ் ரீஃபினன்ஸ் தவளுக்கு நாடலாம். மோகேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தி கொண்டு வித்தின் காஃப் நபரில் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வீதத்தில் எவ்வளவு மோகேஜ் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி 4168214512 அழைக்கலாம். அதுபோல ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோவி கிட்ட லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்திருக்கிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கும் மேற்கொண்டிருக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 4168214512 அழைக்கலாம். அதுபோல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி அழைக்கலாம், அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டிருக்கின்றார். ஜிடிஏக்கு வெளியே சென்றபொழுது குறிப்பாக நயாகரா ஃபால்ஸ், லண்டன், ஒன்டாரியோ, ஓட்டவா இவ்வாறு போன்ற இடங்களில் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டிருக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி 4168214512 நீங்க அழைக்கலாம். இதுபோல லைன் கிரெடிட் கார்டு, லோன் கிரெடிட் கார்டு மாதிரி மேரிய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தார். இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியாம் மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினை பெற்று உங்களுக்கு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்று தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி 4168214512 நீங்க அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்க செகண்ட் மோக்கச்சினை ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார். இதில் லெண்டர் பி அப்ரசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்று தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டிருக்கின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி 4168214512 நீங்க அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய மோக்க சம்பந்தமாக, ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது சக்தி பகையை நாட முடியும். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி. இதேபோல பிசினஸ் ஸ்டார்டிங் லோனாக கூட $75,000 வரை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுத் தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகேஜ் சம்பந்தமாக, ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவை இருக்கிற பொழுது சக்தி பகையை நாடலாம். மோகேஜ் 24 சக்தி பகி 4168214512 4168214512.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
2: 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 8:12 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் அள்ளித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியினூடாக நேர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இணைத்து இன்று கேட்டிருக்கும் மிளகு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்ற கேள்விக்கான பதிலை கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். எப்படி இருங்க இருவரும்?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: ஓஹோ இருக்கீங்களா? ஆஹோ இருக்கீங்களா?
6: இணைந்திருக்கும்
1: அடுத்த நிறைய முனைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
2: வணக்கம் உடுப்பட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: அது எல்லாருக்குமே இருக்கிற மனக்கவலை தானே, அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. சரி சொல்லுங்க, எந்த நாடு நினைக்கிறீங்க? இருக்கிறீங்களா? உடுப்பட்டியூர் ராஜா. சரி, நாங்கள் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
0: நான் பாலா கதைக்கிறேன்.
1: பாலா, எப்படி இருக்கிறீங்க?
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம் பாலா. சரி சொல்லுங்க, நீங்க என்ன பதில நினைக்கிறீங்க?
0: நாங்கள் அறியாமல் இந்தோனேஷியா.
1: நன்றி. சோ நாங்களும் கேள்வி கேட்டிருக்கின்றோம், மிளகு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்று சொல்லி நேர்களும் இணைந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வியட்நாமுக்கு தான் இப்போதைக்கு அதிக ஓட் விழுந்திருக்கின்றது. சரி, நீங்களும் அழைத்து சொல்ல 4164544400.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7 எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 1688 2426 7882426.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகள்.

0: பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ், 289-242-5450.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-8212-0462-4. சம் கண்டிஷன் அப்ளை.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7

0: 7:27 இஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். அள்ளித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியில் மிளகு உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு இது என்ற கேள்வியை கேட்டிருந்தோம். எங்களுடன் இறுதியாக ஒரு நேரம் இணைந்திருக்கின்றார், அவரை எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நான் நினைக்கிறேன்
2: இந்தியா. சரி, இந்தியா. சரி, உங்களோட பேரையும் சொல்லிடுங்க.
0: நன்றி.
2: நன்றி நாதன் இணைந்து கொண்டமைக்கு. 8:28 நாங்களும் அளித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியின் பதில் சொல்லும் நேரம் வந்திருக்கின்றது. கேட்ட கேள்வி, மிளகு பிளாக் பேப்பர் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான். நேர்களும் இணைந்து பதில் சொல்லியிருந்தார்கள். வியட்நாம், இந்தியா, இந்தோனேஷியா போன்ற பதில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரியான பதில் வந்து வியட்நாம் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கு.
0: ஆமாம், கருப்பு மிளகின் வரலாற்று தாயகம் இந்தியாவாக இருந்தாலும் கூட தற்போதைய சூழலில் உலக அளவில் அதிக மிளகு உற்பத்தி செய்யும் நாடாக வியட்நாம் வந்து இருக்கின்றதாம். உலக மிளகு ஏற்றுமதியில் 40% அதிகமானவை வந்து வியட்நாமில் இருந்தே உலக நாடுகளுக்கு வந்து செல்கின்றது அப்படின்னு வந்து தெரிய வருது.
2: நவீன விவசாய முறைகள் மற்றும் ஏற்ற காலநிலையை பயன்படுத்தி வியட்நாம் கடந்த சில தசாப்தங்களில் இதில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது. எனவே உலக அளவில் உலக நாடுகளிடையே மிளகு உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு வியட்நாம் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கின்றது. இணைந்து சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி.
3: காற்றில் பரவும் இசை போல தமிழ் செய்திகள்.

0: கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் நாளைய தினம் நடைமுறைக்கு வரக்கூடிய அபாயத்தின் மத்தியில் வர்த்தக பேச்சுக்களை மிக தீவிரமாக கனடா மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கனடாவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இப்பேச்சுக்கள் தொடர்வதாக வெள்ளை மாளிகை தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்திகள் கூறுகின்றன. கனடிய பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் நேற்று பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: ஒன்டாரியோவில் குற்றச்செயல்களை புரிந்த சந்தேக நபர்களை பிணையில் வெளியில் வருவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட முழுமையான கட்டுப்பணத்தையும் இரண்டு நாட்களுக்குள் செலுத்தும் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. பிணை கிடைப்பதை கடினமாக்கும் வகையில் இரண்டு புதிய சட்டப்பிரிவுகளின் ஊடாக இம்மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதேவேளை கனடிய சிவில் உரிமைகள் கழகம், கனடிய குற்றவியல் வழக்கறிஞர் சங்கம் ஆகியன இவ்விதிமுறைகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளன.
0: தமிழக வெற்றிக் கழக அரசு ஆட்சியமைத்தபோது கொண்டுவந்த முதலாவது நம்பிக்கை தீர்மானத்தில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக உறுப்பினர்கள் மீது சபாநாயகர் கட்சித் தாவல் நடவடிக்கை எடுக்காமல் விட்டதில் என்ன தவறு உள்ளதென இதுகுறித்த பொதுநல வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. குறித்த உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே திரும்பப் பெற்றதுடன் அவர்கள் தற்போது அதிமுக உறுப்பினர்களாகவே நீடிப்பதையும் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது.
1: இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளில் அகழ்வுப் பணிகள் நாளை வரை இடம்பெறும் என தெரிவித்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதேச அதன் பின்னர் நீதிமன்றத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என கூறியுள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் குறித்த சாட்சியாளர்கள் நீதிமன்றத்தின் ஊடாகவே விசாரிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: East FM. Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: நாங்களும்
1: மோகேஷ் ரீஃபினான்ஸ் தவிர்க்கான மோகேஷ் 24 சக்தி வகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்க 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு 100,000 வரை பிசினஸ் வாயன கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். குறிப்பாக செகண்ட் மோகேஜினை சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். இதில் லெண்டர் பி அப்ரசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்திலே அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு மோகேஷ் 24 சக்தி பகி 416-821-4512 அதிக உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கியிலான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம் போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோகச்சினை பெற்றுத் தருகின்றார். இதில் ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி 416-821-4512 அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கஜினை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வழியில் இருந்து செல்கின்ற பொழுது ஜிடிஏக்கு வழியே நெக்ரா ஃபோர்ஸ் லண்டன் ஒன்டாரியோ ஒட்டவா போன்ற இடங்களில் நீங்கள் இவ்வாறான மோக்க ப்ராப்பர்ட்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கஜி பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகி 416-821-4512 அழைக்கலாம். அதுபோல ஃபர்ஸ்ட் மோக்கஜியை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரெனுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டிருக்கின்றார். மோகேஷ் 24 சக்தி பகிம். இதுபோல உங்கள் வீட்டுக்கான மோகச்சினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினியூ செய்ய முடியவில்லை என்றால் கூட அது வீலண்ட சூடாகும் உங்களுக்கு பெருத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டிருக்கின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி 416-821-4512 நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு 100,000 வரை பிசினஸ் வாயன கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். அதுபோல பிசினஸ் ஸ்டார்டிங் லோனாக $75,000 வரை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுத் தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி. மோகேஷ் சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது அளிக்க முடியும். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகி 416-821-4512 416-821-4512

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
1: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
7: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: சரி, நாங்களும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். 8:54 எஸ்டிஎஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் இவனின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டு விஷயங்களை பார்த்துடலாம்.
1: அந்த வகையில் நள்ளிரவில் காலநிலை 20°C குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. மழைப்பொழிவுக்கான சாத்தியக்குறளும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. நாளைய நாள் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25°C உருளை 30°C இருக்கப்போகிறது. சூரியோடியும் இருக்கும். அதே வேளையில் மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது.
0: வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12:00 முதல் 3% உயர்வடைய இருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனைகளுக்கும் நன்றிகளை கூறி இன்னொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானா லிங்கநாத,
0: நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம். நேர்களே,
1: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் ஈஸ்டர் ஃப்ரம் தமிழர்கள் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷூட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்.
2: எனது வினோத்குமாரா?
3: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைன மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
6: சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
12: 102.7. ஐஸ்கிரீம் சிலையே நீ.

0: East FM.
1: East FM.
0: East FM.
2: Curse at the music.

0: Una trampa, mira.
1: Tú imagínate, tú ves.

0: station. East FM 102.7.
1: Show mercy on it.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: 017 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
2: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1000 $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: நல்ல பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபேம்.
1: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions. Kiruba Tanabala Sinkam. 416-298-2777. MountGageSolutions.ca.
3: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில். உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures, 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
10: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

0: நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ். 289-242-5450.
1: விட்பே ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 416-289-9993.
3: மார்க்மன் மெக்கானிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்மன் மெக்கானிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா. 416-335-6444
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 795 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200. கோடை காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ, 416-841-5301.
0: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: கோடையை மேலும் குதூகலமாக்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகமபா ஜீவன் ஆகியோர் கனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: விட்பி ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4168210462-4862-4862-4. Some condition apply.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காப்ரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
6: Your favorite music on your favorite station, 102.7 East FM.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் and solicitor.

0: கூட ஃப்ரெஷா இருக்கு, விலையும் குறைவு.
1: அட கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கு,
0: இங்க எவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுண்டு பாத்தீங்களா?
2: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ.
3: என்ன யோசினே,
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
0: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
7: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656-416-908-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில்

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் இனிய நாளாக அமையட்டும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சுவாமியே சத்தியமாய 98 படிகளே சத்தியமாய 98 படிக்கு அதிபரே.

இந்த உலகம், இந்த வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியானது, கொண்டாட்டமானது. இந்த வாழ்க்கையை கொண்டாடுவோம், எல்லோருக்கும் உதவியாக வாழ்வோம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

0: நீங்கள் இணைந்திருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து இஸ்லாமிய பாடல்கள்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஸ்எஃப்எம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 19 2026 புதன்கிழமை, 19 காலை இப்பொழுது ஒன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கேரளா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

7:06. கனேடிய செய்திகள். உள்கூட்டம் நிறைந்த காலை பொழுதாக இன்றைய காலை பிடித்திருக்கிறது. 18 பாகை செல்சியஸ் உணநிலை 18 இருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை நாம் சந்திக்கப் போகிறோம். 30 உணநிலை கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை 25 பாகை செல்சியஸ் 27 உணநிலையாகவும் வெள்ளிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 27 உணநிலையாகவும் இருக்கும். சனிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 29 உணநிலையாக இருக்கும். 3 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 23 பாகை செல்சியஸ் 26 பாகையாக உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் கூடியதான வானிலை இருக்கும். திங்கள் 22 பாகை செல்சியஸ் 24 உணநிலையாக இருக்கும். செவ்வாய் 24 பாகை செல்சியஸ் 27 உணநிலையாகவும் புதன்கிழமை 24 பாகை செல்சியஸ் 29 உணநிலையாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். கனடாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முயற்சிக்கும் நிலையில் வரிக்கட்டண விதிப்பிற்கான காலக்கெடுவை அமெரிக்க ஜனாதிபதி நீடித்துள்ளார். கனேடிய பொருட்கள் மீது 50% அளவில் புதிய சுங்கவரிகளை அமெரிக்கா விதிப்பதற்கு முன்பாக கனடாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான காலக்கெடுவை நீடித்திருப்பதாக டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்தார். இன்று முதல் அமலுக்கு வரவிருந்த கனடா மீதான 50% சுங்கவரிகளை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருப்பதாக டொனால்டு டிரம்ப் ஒரு சமூக வலைதள பதிவில் நேற்று தெரிவித்தார். ஆவணங்கள் இறுதி செய்யப்படுவதற்கும் கனடாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதான நிலையில் இந்த காலக்கெடு நீடிக்கப்பட்டிருப்பதாக டொனால்டு டிரம்ப் குறிப்பிடுகின்றார். சுங்கவரிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாக இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு டொனால்டு டிரம்ப் ஆரம்பத்தில் August 19 காலக்கெடுவாக அறிவித்திருந்தார். சுங்கவரி காலக்கெடுவிற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சுவாய் பிற்பகல் கனேடிய பிரதமரும் அமெரிக்க ஜனாதிபதியும் தொலைபேசி மூலம் உரையாடினார்கள். கடந்த 2 நாட்களில் இரு நாடுகளின் தலைவர்களும் பேசிக்கொண்ட 2வது சந்தர்ப்பமாக இது அமைந்திருந்தது. 2 நாடுகளின் தலைவர்களின் தொலைபேசி உரையாடலுக்கு பின்பு பேச்சுவார்த்தை நிலைப்பாடுகளில் உள்ள இடைவெளியை குறைக்கும் முயற்சியாக கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லிபிளாங்க், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீல் மற்றும் வர்த்தக செயலாளர் ஹோவார்ட் லுட்னிங் ஆகியோருடன் மீண்டும் பேசினார்கள். இரு தரப்பினரும் ஒரு உறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மிக நெருக்கமாக இருப்பதாகவும் அதற்கான செயல்முறைக்கு மாதக்கணக்கில் அல்லாமல் சில நாட்களே ஆகும் எனவும் பேச்சுவார்த்தைகள் குறித்த தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. நாம் அந்த இலக்கை அடைவோம் என இதில் அமெரிக்க தரப்பு வட்டாரம் தெரிவித்தது. இருதரப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இன்னும் சில நாட்கள் ஆகும் என கனேடிய தரப்பு கூறுகின்றது. கனேடிய பேச்சுவார்த்தையாளர்கள் பாகுபாடுகளை நீக்குவதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியதால் இந்த இடைநிறுத்தத்தை நிர்வாக அதிகாரிகள் பரிந்துரைத்ததாக அமெரிக்க ஜனாதிபதியின் அறிவித்தல் வழியான சில நிமிடங்களுக்கு பின்பு வெளியிடப்பட்ட வெள்ளை மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவித்தது. இரு நாடுகளும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ள போதிலும் இன்னமும் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் இருப்பதாக பிரதமர் மாகாணி ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதியின் அறிவிப்பை தொடர்ந்து மாகாணி ஒரு அறிக்கையினை வெளியிட்டுள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக சவால்களுக்கு தீர்வு காண அமெரிக்காவுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை கனடா நடத்தியிருப்பதாக மாகாணியின் அறிவித்தலில் கூறப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பணியை தொடர்ந்து மேற்கொள்ளும் அதே வேளையில் கனடா தனது உள்நாட்டின் வலிமையான, அதிக சுதந்திரமான, அதிக போட்டித்தன்மை வாய்ந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதில் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வரும் என்றும் கனேடிய பிரதமரின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவி வகிக்கும் போது குபெக் அறியாண்மை குறித்த வாக்கெடுப்பை நடத்தப்போவதில் என பிக்யூ தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் தமது கட்சியின் முன்னுரிமைகளை அவர் மீண்டும் சமூக ஊடகங்கள் வாயிலாக வலியுறுத்தினார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியில் இருக்கும் வரை குபெக் அறியாண்மை குறித்து பார்ட்டி குபெக்கோ அரசாங்கம் வாக்கெடுப்பை நடத்தாது என போல் சென்பே உறுதிப்படுத்தினார். தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமது முதல் பதவி காலத்தில் குபெக் மாகாண சுதந்திரம் குறித்து மக்களிடம் ஆலோசனை நடத்தும் என கூறிய அவர், டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும் வரை அந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட மாட்டாது எனவும் தெளிவுபடுத்தினார். வெள்ளை மாளிகையில் டொனால்டு டிரம்பின் 2வது பதவிக்காலம் முடிவடையும் நாளான 2029 ஜனவரி 20 முன்பாக அறியாண்மை குறித்த இந்த விவகாரம் வாக்கெடுப்பிற்கு வராது என அவர் குறிப்பிட்டார். குபெக் மாகாண அரசியல் எதிர்காலம் போன்ற மிக முக்கியமான விவகாரத்திற்கு நன்கு அறிந்து கொண்ட நிலையிலான அமைதியான விவாதத்தை அனுமதிக்கும் சூழல் தேவைப்படுவதாக போல் சென்ட் பேரி பிளாட்மோன் தெரிவித்தார். அமெரிக்க அரசியலில் கொந்தளிப்புகளாலோ கணிக்க முடியாத ஒரு ஜனாதிபதியின் உணர்ச்சி வயப்பட்ட வெளிப்பாடுகளாலோ அல்லது அச்சமூட்டும் பிரசாரங்களாலோ இது திசை திருப்பிவிட படக்கூடாது என அவர் கூறினார். அண்மை காலத்தில் பொதுவாக்கெடுப்பு நடத்தப்படக்கூடிய சாத்தியக்கூற்றை தவிர்ப்பதன் மூலம் குபெக் மாகாண மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தமது முன்னுரிமைகளின் அடிப்படையில் பிக்யூ கட்சியினால் செயல்பட முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இந்த நிலையில் பிக்யூ கட்சியின் தலைவரின் வாக்குறுதியை பொறுப்பேற்றது என குபெக் மாகாண முதல்வர் கிறிஸ்டின் ஃபிரிஷேட் செவ்வாய்க்கிழமை செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் குறிப்பிட்டார். ஏற்கனவே நிலவி வரும் அதிகப்படியான நிச்சயமற்ற தன்மையின் மத்தியில் இது அரசியல் ரீதியிலான நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தும் என அவர் விமர்சித்தார். டொனால்டு டிரம்பின் காரணமாக போல் சென்ட் பியர் பிளோட்மன் பின்வாங்குவதை காண்பது கவலையளிப்பதாக குபெக் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரிக் டுஹுமின் தெரிவித்தார்.
குபெக் மாகாணத்தின் எதிர்காலத்தை அமெரிக்க நிர்வாகம் தீர்மானிக்க கூடாது என குறிப்பிட்ட அவர், குபெக் மக்கள் இதனை தீர்மானிக்க வேண்டும் எனவும் கூறினார். கனடா மீதான அமெரிக்காவின் புதிய சுற்று வரி கட்டணங்களை விதிப்பதற்கான காலக்கெடு நெருங்கி வரும் வேளையில் பால் சென்ட் பியர் அறிவிப்பு வெளியிடப்பட்ட நேரம் திட்டமிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மாகாண சபை தேர்தலுக்கான சமீபத்திய கருத்து கணிப்புகள் PQ முன்னிலையில் இருப்பதை எடுத்துக் காட்டுகின்றன. கனடாவில் இருந்து அமெரிக்க தூதுவரை வெளியேற்றக் கோரும் மனு 200,000+ அதிகமான கையொப்பங்களை பெற்றுள்ளது. இந்த மனு விரைவில் கனேடிய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கான காலக்கெடு நெருங்கிய நிலையில் கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் PT ஹாக்ஸாவை அந்த பதவியில் இருந்து நீக்க கோரும் மனு அதிக அளவு ஆதரவை பெற்றது. கல்கரி நகரைச் சேர்ந்த பெண் ஒருவரினால் July 21 ஆரம்பிக்கப்பட்ட இந்த இணையவழி மனுவில் 225,000+ அதிகமானவர்கள் கையொப்பமிட்டுள்ளார்கள். இவர்களில் அநேகமானவர்கள் ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா, ஆல்பர்டா மற்றும் குபெக் ஆகிய மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இதில் கையொப்பமிட்டவர்கள் பீட் ஹாக்ஸ்டாவை முறைப்படி விரும்பத்தகாத நபராக அறிவித்து கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் பதவியிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என கோர வேண்டும் என மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தினார்கள். இந்த மனு இளையதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். பசுமை கட்சியின் தலைவர் எலிசபெத் மே மூலம் இந்த மனு நாடாளுமன்றத்தில் கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கனடா அமெரிக்க உறவை சிதைக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாகவும் தூதரக நெறிமுறைகளுக்கு முரணான வகையில் கனேடிய அரசியல் விவாதங்களில் தலையிட்டதாகவும் பீட் ஹாக்ஸ்டா மீது அந்த மனு குற்றம் சாட்டுகிறது. கனேடிய விவகாரங்களில் அமெரிக்காவின் ராஜதந்திர ரீதியிலான தலையீட்டை மறு ஆய்வு செய்யுமாறு நாடாளுமன்ற குழு ஒன்று லிபரல் அரசாங்கத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனு வலியுறுத்துகிறது. கனடாவை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்வது என்ற பிரதமர் மாகாணி கொள்வது என்பது பிரதமர் மாகாணி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கு இடையிலான ஒரு சிறந்த விவாதப் பொருளாக அமையும் என தெரிவித்தால் மூலம் பீட் ஹாக்ஸ்டா கவனம் பெற்றார். இந்த மனுவில் கையெழுத்திட November 18 காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. 600,000 பேரை இணைக்கும் வகையில் மேலதிக முதன்மை சுகாதார பராமரிப்பு குழுக்களை செயல்படுத்துவதற்கு ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான திட்ட முன்மொழிவுக்கான அழைப்பை மாகாண அரசாங்கம் விரைவில் வெளியிடும். ஒன்டாரியோ மாகாண சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் இது தொடர்பிலான தகவலை நேற்று வெளியிட்டார். 2029 ஒன்டாரியோ மாகாண மக்கள் அனைவரையும் முதன்மை சுகாதார பராமரிப்புடன் இணைக்கும் இலக்கை நோக்கி மாகாணம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 78 முதன்மை சுகாதார பராமரிப்பு குழுக்களை உருவாக்க அல்லது விரிவுபடுத்தும் வகையிலான திட்ட முன்மொழிவுக்கான அழைப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும். கடந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 437,000 பேர் முதன்மை மருத்துவ சேவையுடன் இணைக்கப்பட்டதாக அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் கூறினார். அடுத்த கட்டமாக மேலும் 600,000 பேர் இணைப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படப் போவதாக அவர் குறிப்பிட்டார். ஒன்டாரியோவில் உள்ள அனைவருக்கும் முதன்மை மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான அமைச்சர் அர்ப்பணிப்பானது 200,000 மக்களை இணைப்பதை உள்ளடக்கியது. ஆனால் 2.5 லட்சம் பேருக்கு குடும்ப மருத்துவர்கள் இல்லை என ஒன்டாரியோ மருத்துவ சங்கம் தெரிவித்தது. இந்த நிலையில் அரசாங்கம் தமது இலக்கை அடைவதற்கான பாதையில் இருப்பதாக சில்வியா ஜோன்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானிய ஆட்சியின் உறுப்பினர் ஒருவர் கனடாவிலிருந்து வெளியேற்றப்பட்டதை CBSE உறுதிப்படுத்தியது. ஈரானிய ஆட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் அவருடைய இறுதி நேர மேன்முறையீட்டை நீதிபதி தள்ளுபடி செய்ததை அடுத்து கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். சையத் சல்மான் சமானி கனடாவை விட்டு வெளியேற்றப்பட்டதாக கனேடிய எல்லை சேவைகள் முகமை அறிவித்தது. அவர் ஈரானின் முன்னாள் உட்துறை துணை அமைச்சரும் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுநலன் கருதி சையத் சல்மான் சமானியை கனடாவிலிருந்து வெளியேற்றியுள்ளதை உறுதிப்படுத்த முடியும் என CBSE ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. ஈரானின் அடக்குமுறை அரசாங்கத்தைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் கனடாவிற்குள் நுழைவதை தடை செய்யும் 2022 கொள்கையின் கீழ் வெளியேற்றப்படும் இரண்டாவது ஈரானிய அரசு அதிகாரி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. CBSE தகவலின்படி 2021 அக்டோபரில் கனடாவிற்கு வருவதற்கு முன் சையத் சல்மான் சமானி 2007 முதல் 2021 இஸ்லாமிய குடியரசின் ஒரு தொழில்முறை அரசியல்வாதியாக செயல்பட்டார். குடியேற்றகதிகள் வாரியம் 2024 அவரை நாடு கடத்த உத்தரவிட்டது. இந்த வாரம் வெளியிடப்பட்ட தீர்ப்பில் மத்திய நீதிமன்றம் நாடு கடத்தலுக்கு எதிரான அவருடைய மேன்முறையீட்டை நிராகரித்தது. ஈரானிய அரசாங்கத்தின் அனைத்து உயரதிகாரிகளும் கனடாவிற்குள் நுழைவதை கனேடிய மத்திய அரசாங்கம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தடை செய்தது. ஆனால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவதில் கனேடிய அரசாங்கம் சவால்களை சந்தித்து வந்தது. June 30 வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி கனடாவில் வாழும் ஈரானிய ஆட்சியின் உயரதிகாரிகள் என சந்தேகப்படுவோர் மீது CBSE 181 விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. ஈரானிய ஆட்சியின் உயர்மட்ட அதிகாரிகளாக கருதப்படும் 37 நபர்களை CBSE இதுவரை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அந்த இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது. அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே அவர்களில் 8 பேர் கனடாவை விட்டு வெளியேறிவிட்டார்கள். ஈரானிய ஆட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்களாக இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் மேலும் 3 மீது நாடு கடத்தும் உத்தரவுகளை குடியேற்ற அதிகாரிகள் வாரியம் பிறப்பித்துள்ளது. மேலும் 7 பேர் ஈரானிய ஆட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் அல்ல என குடியேற்ற அகதிகள் வாரியம் கண்டறிந்தது. 9 வழக்குகள் குடியேற்ற அகதிகள் வாரியத்தின் பரிசீலனையில் உள்ளன. இதேவேளை மேலும் 10 பேர் மீதான வழக்குகளை CBSE தயாரித்து வருகிறது. 55 பேர் மீது தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. 2025 முன்னெப்போதும் இல்லாத வகையில் 23,160 வெளிநாட்டு பிரஜைகள் கனடாவில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். CBSE தற்போது வாரத்திற்கு வரக்கூடிய
400 வெளியேற்று உத்தரவுகளை செயல்படுத்தி வருவதாக அதன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். புதிய விதிகளின் கீழ் 6,100 பேருக்கு கனேடிய குடியுரிமைக்கான சான்றுகள் வழங்கப்பட்டன. கடந்த ஆண்டு இறுதியில் கனடிய குடியுரிமைக்கான தகுதியினை விரிவுபடுத்தியதிலிருந்து புதிய விதிகளின் கீழ் 6,100 மேற்பட்டவர்களுக்கு குடியுரிமைக்கான சான்றுகள் வழங்கப்பட்டன. இவர்களில் பெரும்பாலானவர்கள் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என கூறப்படுகிறது. கனடாவின் குடிபெயர்வு பகுதிகள் குடியுரிமை துறையின் தரவுகளின்படி மே 31 நிலவரப்படி விரிவுபடுத்தப்பட்ட தகுதி அளவுகோள்களின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து குடியுரிமை சான்றிதழ் விண்ணப்பங்களிலும் அமெரிக்காவில் பிறந்தவர்களின் விண்ணப்பங்கள் 51% கொண்டன. கனடாவில் குடியுரிமை சட்டம் மூலம் C3 மூலம் திருத்தப்பட்டது. இந்த திருத்தம் 2025 டிசம்பர் 15 நடைமுறைக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:17.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 102.7 BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பு டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
2: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 416-9552
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
0: என்றும் இசையுடன் இஷ்டம் உங்களுடன் 102.7.

இலங்கை செய்திகள். செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. அதன்படி மூன்றாம் கட்டத்தின் 56வது நாள் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 109வது நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. நேற்று தினம் புதிதாக 10 எண்பு கூடுகள் வெளிப்பட்ட நிலையில் ஏற்கனவே வெளிப்பட்ட 8 எண்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வுப் பணிகளில் இதுவரை 565 எண்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைவாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜதீஸ் கடந்த திங்கட்கிழமை மட்டும் மேலும் 8 எண்பு கூடுகளும் 1 எண்பு துண்டும் மீட்கப்பட்டதாக கூறினார். இதுவரை 565 மனித எண்பு கூடுகளும் 45 எண்பு துண்டுகளும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என அவர் தெரிவித்தார். நடைபெற்று வரும் தற்போதைய அகழ்வுப் பணிகள் இன்று வரை தொடரும் என்றும் கண்டெடுக்கப்படும் அனைத்து சான்றுகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அகழ்வுப் பதிவில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள படங்களில் உடைகள் எதுவுமின்றி மனிதர்கள் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படுவதாக ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அத்துடன் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ள மேலும் பல இடங்களில் அடையாளம் காட்ட முடியும் என கூறியுள்ள தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் ராணுவ சிப்பாய் சோமரண்ண ராஜபக்சவிடமிருந்து ஏன் இதுவரை மேலதிக தகவல்கள் பெறப்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் செம்மணி விவகாரத்தில் உண்மைகள் முழுமையாக வெளிக்கொண்டு பெறப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் நீதிமன்ற கட்டளைகளுக்கு அமைவாக சாட்சிகள் அளிக்கப்பட்டு விசாரணைகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பழை வனப்பகுதியில் புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்ததாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என அரசாங்கம் தெளிவுபடுத்தியது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதேச இதுகுறித்து விளக்கம் அளித்தார். இது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு அது உண்மைக்கு புறம்பானது என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். கிளிநொச்சி அக்கராயன்குளம் காவல் எல்லைக்குட்பட்ட கண்ணகிபுரம் மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள பகுதியில் இடமொன்று இலக்கு வைத்து இத்தகைய தகவல்கள் பரப்பப்பட்டன. குறித்த பகுதி 1919 ஆண்டு இலக்கம் 70-64 கொண்ட வர்த்தமான அறிவித்தல் மூலம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த வனப்பகுதியில் 2025 ஆண்டு முதல் சட்டவிரோதமாக காடுகள் அழிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் பதிவாகின. தியாகராஜா குணதீபன் என்பவரால் ஆரம்பத்தில் 10 ஏக்கர் நிலப்பரப்பும் பின்பு 20 ஏக்கர் நிலப்பரப்பும் ஆக்கிரமிக்கப்பட்டு கற்றாழை மற்றும் காய்கறி செய்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. கடந்த ஜனவரி மாதம் அளவில் அந்த பகுதியில் கட்டிட நிர்மாணப் பணிகள் இடம்பெற்று தற்போது அங்கு 4 மாடி கட்டிடம் ஒன்று எழுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த கட்டிடத்தில் சில இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளூர் மக்களை இணைத்து ஆடை தொழிற்சாலை உற்பத்தி நிலையம் ஒன்று நடத்தப்பட்டு வந்துள்ளது. அது பதிவாளர் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வனவள திணைக்களம் மற்றும் காவல்துறையினரால் இந்த பகுதியில் பலமுறை சோதனைகள் நடத்தப்பட்டு நில ஆக்கிரமிப்பு தொடர்பில் நீதிமன்றில் வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டன. கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தால் குறித்த சந்தேகநபர் அந்த காணிக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டது. பிப்ரவரி 17ஆம் தேதி அந்த தடையை நீக்குமாறு அவர் நீதிமன்றத்தை கூறிய போதிலும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு தமிழிடப்பட்டுள்ளது. இந்த தடைகளையும் மீறி குறித்த நபர் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மணலை ஏற்றிச் சென்றமை தொடர்பில் காவல்துறையால் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதேவேளை கடந்த ஜூலை 24ஆம் தேதி வனவள அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் தியாகராஜ குணசீலன் குணதீபன் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டு பின்பு பிணையில் செல்ல விடுதலை அனுமதிக்கப்பட்டனர். அவ்வாறாயினும் குறித்த நபர் அந்த இடம் தமக்கு சொந்தமானது என கூறி சில ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ள நிலையில் அது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான பின்னணியில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இடம்பெற்ற சட்டவிரோத ஆக்கிரமிப்பு மற்றும் ஆடை தொழிலிய நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அங்கு புலிகளின் பயிற்சி முகாம் இயங்கியதாக சில சமூக வலைதளங்களில் போலி செய்திகளை பரப்பியுள்ளார்கள். இவ்வாறான வதந்திகளையும் போலி செய்திகளையும் சமூக வலைதளங்களில் பரப்பிய நபர்களுக்கு எதிராக காவல்துறை மூலம் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு அவர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பழைப்பகுதியில் புலிகளின் பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பரப்பியதாக கூறப்படும் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். 46 வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பின் புறநகரான பெலன்வில பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் 2ஆம் வாசிப்பு இன்று இடம்பெறும் என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரன் அறிவித்தார்.
நீதியமைச்சர் ஹர்ஷனன் நாணயக்கரவினால் இந்த திருத்தச் சட்டம் மூலம் முதலாம் வாசிப்பிற்காக நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த திருத்தச் சட்டம் அரசு நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு மீதான துறைசார் மேற்பார்வை குழுவிற்கு அனுப்பப்பட்டதோடு இது தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் கருத்து கூறுவதற்கு அரசியலமைப்பு விதிகளுக்கு இணங்க இடம் வழங்கப்படும். இதன்படி இந்த சட்ட திருத்த மூலத்தில் அரசியலமைப்பு தன்மை தொடர்பில் சவாலுக்கு உட்படுத்த விரும்பும் தரப்பினர் அந்த திருத்தச் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தினம் முதல் 14 நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டது. அவ்வாறு மனுக்கள் முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பில் விசாரணை செய்து 21 நாட்களுக்குள் தமது வியாக்கியானத்தை உயர்நீதிமன்றம் சபாநாயகருக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டது. அதேபடி நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை சவாலுக்கு உட்படுத்தி 6 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட பல தரப்பினர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் எதிர்வரும் 2027 ஆண்டு மார்ச் மாதத்துடன் நிறைவடையும் நிலையில் 2028 ஆண்டுக்கு பிறகு இலங்கை மீண்டும் வெளிநாட்டுக் கடன்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சேமலா பற்றி எழுதிய யுத தெக்கட உரதி என்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். 2028 பின் கடன்களை மறுசெலுத்துகை செய்ய இலங்கையில் வெளிநாட்டு கையிருப்பு 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கிறது. எனினும் இந்த வருட முடிவில் மத்திய வங்கி 8 பில்லியன் டாலர்கள் கையிருப்பை மட்டுமே எதிர்பார்க்கிறது என்றும் இதன் காரணமாக மேலும் 6 பில்லியன் டாலர்களை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்த 6 பில்லியன் டாலர்களை திரட்டுவதற்கான முறையான வேலை திட்டம் ஒன்றை உடனடியாக வகுக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தினார். முறையற்ற வகையில் பெறப்பட்ட நிதியை பயன்படுத்தி மாத்திரையில் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சேவின் பிணைத்தொகையை பறிமுதல் செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. காவல்துறை நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு மாத்திரை பிரதான நீதிபதி சத்ர திசநாயக்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் வழக்கின் 3வது பிரதிவாதியான பசில் ராஜபக்சே நீதிமன்றம் ஏற்கத்தக்க மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்காமல் தொடர்ந்து முன்னிலையாகாமல் இருந்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து அவருடைய பணிக்கு பிணையாளர்களாக கையொப்பமிட்ட மூவருக்கு அபராதம் விதித்த நீதிபதி அதனை செலுத்த தவறினால் சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டார். அத்துடன் பசில் ராஜபக்சேவிற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட திறந்தபடியான எதிர்வரும் அக்டோபர் 27 வரை நீடிக்கப்பட்டது. இந்த வழக்கின் 1வது மற்றும் 2வது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையான அதேவேளை அரசாங்க தரப்பில் FCID அதிகாரிகளும் பிரதிவாதிகள் தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா உட்பட சட்டத்தரணிகள் குழுவும் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
1: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ், வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443. புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டாடா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டாடா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட், சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: அனைத்துலக செய்திகள். காசா நகருக்கு மேற்கேயுள்ள துறைமுகப் பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் குழந்தை உட்பட குறைந்தபட்சம் 5 பேர் உயிரிழந்ததாக அல் ஜசீரா தெரிவித்தது. தாக்குதலின் தீவிரத்தின் காரணமாக காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்கள் சிலர் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டதாகவும் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் நகரின் அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் சிலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் குண்டுவீச்சுகளால் இடம்பெயர்ந்த 8,50,000 அதிகமான லெபனான் மக்கள் மீண்டும் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பியிருப்பதாக ஐநா அகதிகள் முகமையகம் தெரிவித்தது. இருந்தபோதிலும் அங்கு நிலவும் நெருக்கடிகள் இன்னமும் முடிவிற்கு வரவில்லை எனவும் அது தெரிவித்தது. தற்காலிக முகாம்களில் வாழும் 22,000 பேர் உட்பட சுமார் 360,000 பேர் இன்னமும் இடம்பெயர்ந்த நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். இனியவர்கள் உறவினர்களின் வீடுகளில் அல்லது நெரிசலான வாடகை குடியிருப்புகளில் வாழ்ந்து வருவதாக ஐக்கிய நாடுகளின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போர் நிறுத்த ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் மீண்டும் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் புதிய இடப்பெயர்வுகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனால் லெபனானின் பாதுகாப்பற்ற சூழல் தொடர்ந்து நிலவுவதோடு மக்கள் மனிதாபிமான தேவைகள் அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. நடமாட்ட கட்டுப்பாடுகள், ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் வெடிக்காத வெடிபொருட்களின் அச்சுறுத்தல்கள் என்பன தெற்கு லெபனான் மற்றும் பெக்கா பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பெரும் ஆபத்தாக உருவெடுத்திருப்பதாகவும் மோதலின் உச்சக்கட்டத்தில் 10,000+ அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. வடகொரிய தலைவர் கிம் யாங் உன்னை இந்த இலையுதிர் காலத்தில் சந்திக்க ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது உதவியாளர்களை வலியுறுத்தி வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியான அந்த அறிக்கையில் ஆசியாவிற்கான தமது அடுத்த பயணத்தின் போது கிமை நேரில் சந்திப்பது குறித்து ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் விவாதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பயணம் சீனாவின் ஷென்ஷன் நகரில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டிற்காக உலக தலைவர்கள் கூடும் நவம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ளது. அந்த அறிக்கையின்படி ட்ரம்ப் கிம் சந்திப்பிற்கான முறையான திட்டமிடல் எதுவும் தற்போது நடைபெறவில்லை. இருந்தபோதிலும் ட்ரம்பின் முதல் பதவிக்காலத்தில் இரு தலைவர்களை 3 முறை சந்தித்த போதிலும் மற்றொரு உச்சி மாநாட்டில் ட்ரம்ப் ஆர்வம் காட்டுவது கிம்முடன் நேரடியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான புதிய முயற்சியினை உணர்த்துகிறது. ட்ரம்ப்பும் கிம்மும் பொருத்தமான நேரத்தில் சந்திப்பார்கள் என வெளி மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து வெளியிடுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கான வடகொரிய தூதரகம் உடனடியாக பதிலளிக்கவில்லை. வடகொரிய தலைநகரான பியாங்யாங் இன்னும் சில இது தொடர்பில் பதிலளிக்கவில்லை என செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறிய கருத்தை மறுத்துள்ள ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கான தமது கோரிக்கைக்கு வடகொரிய தலைவர் பதிலளித்திருப்பதாகவும் திங்கட்கிழமை தெரிவித்தார். தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளுக்கான செலவு மற்றும் வடகொரிய தலைவருடனான தமது உறவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அந்த பயிற்சிகளை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்குமாறு பென்டகனுக்கு அவர் உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் ஆட்சி பணிக்கான மக்கள் ஆதரவு வீதம் அவருடைய பதவிக்காலத்தில் மிக குறைந்த அளவான 33% சரிவடைந்துள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறும் போர் நீண்டகாலம் நீடிக்கும் என்ற கவலையே டொனால்டு ட்ரம்பின் செல்வாக்கு அமெரிக்க மக்கள் மத்தியில் சரிந்து போனமைக்கு காரணம் என கூறப்படுகிறது. ரொய்டர்ஸ் மற்றும் இப்சோஸ் கருத்து கணிப்பில் இந்த விடயம் தெரியவந்தது. 4 நாட்கள் நடைபெற்று நேற்று முடிவடைந்த இந்த கருத்து கணிப்பின்படி ட்ரம்பின் செயல்பாட்டில் 33% மக்கள் மட்டுமே ஆதரவு தெரிவித்தனர். 64% எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். கருத்து கணிப்பில் கலந்து கொண்ட 80% மக்கள், 87% ஜனநாயக கட்சியினர் மற்றும் 71% குடியரசுக் கட்சியினர் ஈரானுடனான அமெரிக்காவின் மோதல் நீண்டகாலத்திற்கு தொடரும் என நம்பிக்கை வெளியிட்டனர். சில வாரங்களில் அது முடிவடையும் என 16% மட்டுமே நம்புகிறார்கள். ஈரான் மீதான தாக்குதல்களால் அமெரிக்கா உட்பட உலகளாவிய எண்ணெய் விலையில் உயர்வும் ட்ரம்பின் செல்வாக்கு செறிவுக்கான காரணமாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்வரும் நவம்பர் 3 நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் பிரதிநிதிகள் சபையில் தமது பெரும்பான்மையினை தக்கவைப்பது குறித்து குடியரசுக் கட்சியினர் அச்சமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டின் 7 மாதங்களில் சீன பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக ஸ்திரமான வளர்ச்சியை பேணியுள்ளதாக சீன தேசிய புள்ளியியல் துறை தெரிவித்தது. 2026 முதல் 7 மாதங்களில் சீன பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு தரவுகள் வெளியிட்ட அந்த துறை இதனையும் அறிவித்துள்ளது. கடந்த ஜனவரி முதல் ஜூலை வரை 20 மில்லியன் சீன யுவான் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடாந்த வருமானம் கொண்ட தொழில்துறை நிறுவனங்களில் சேர்க்கப்பட்ட மதிப்பு கடந்த ஆண்டில் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 5.3% அதிகரித்திருப்பதாகவும் அந்த துறை அறிக்கைகள் காட்டுகின்றன. அந்த காலப்பகுதியில் சீனாவின் செவித்துறையின் உற்பத்தி சுட்டன் 4.7% அதிகரித்துள்ளதோடு 17.3% அதிகரிப்பை காட்டிய பொருட்கள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி உற்பத்தி 30.4 மில்லியன் சீன யுவான் என்றும் கூறப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் சீனாவின் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் 0.9% உயர்வை காட்டியது. இந்த ஆண்டின் 2nd பாதியில் சீனாவின் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் மிக மிதமான உயர்வை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் காலி மைதானத்தில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 125 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. முன்னதாக போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் எடுத்து 462 ஓட்டங்களை பெற்றது. இந்திய அணி சார்பில் தேவதத் பரிக்கல் 167 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். அதனையடுத்து தமது முதல் இன்னிங்ஸ் ஆரம்பித்த இலங்கை அணி இந்திய பந்துவீச்சாளர்கள் மானம் சுதரின் பந்துவீச்சில் தடுமாறியது. சொனால் தினிஷ் சதம் கடந்ததோடு நிரோஷன் டிக்வெல 80 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இலங்கை அணி 184 ஓட்டங்களை மட்டுமே பெற்று முதல் இன்னிங்ஸை நிறைவு செய்தது. இதன்போது இந்திய அணி 178 ஓட்டங்கள் முன்னிலை பெற்ற நிலையில் தமது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து மேலதிகமாக 193 ஓட்டங்களை சேர்த்துக் கொண்டது. இந்த இன்னிங்ஸில் ரிஷப் பந்த் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 100வது 6 ஓட்டத்தை பதிவு செய்து புதிய சாதனை படைத்தார். இந்த நிலையில் இலங்கை அணிக்கு 372 ஓட்டங்கள் வெற்றிலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி இரண்டாவது இன்னிங்ஸுக்காக தொடுப்படுத்தாடி இலங்கை அணி 206 ஓட்டங்களை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது. மானவ் சுதர் இதன் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என்ற அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:57.

உங்கள் கனவுகளுக்கு வானம் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள், அதற்கு அப்பாலும் பயணியுங்கள் என்று சொன்னார் கல்பனா சாவ்லா. விண்வெளியை நோக்கி பயணித்தவர், தன் கனவுகளுக்கு வரம்பு வைக்காமல் உழைத்தவர், விண்வெளிக்கு செல்வதை தன் இலட்சியமாக கொண்டவர், விண்ணை தாண்டி தன் கனவுகளின் சிறகை விதித்தவர். இன்று உங்கள் இலக்குகளுக்கு நீங்கள் எல்லைகளை வகுத்து விடாதீர்கள். உங்கள் திறமைகளை நம்பி பெரிதாக சிந்தியுங்கள். எல்லைகளை தாண்டி கனவு காணுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். அதிகளவு முகில் கூட்டம் நிறைந்த லேசான மழை சுழலோடு கூடிய காலைப்பொழுதாக இன்றைய காலைப்பொழுது விடிந்திருக்கிறது. வெளியில் 18 பாகை செல்சியஸ் உடல்நிலை 18 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 25 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிப்பை சந்திக்க பூர்வ உடல்நிலை 30 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை 25 பாகை செல்சியஸ் 27 உடல்நிலையாகவும் வெள்ளிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 27 உடல்நிலையாகவும் இருக்கும். சனிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 29 உடல்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 23 பாகை செல்சியஸ் 26 உடல்நிலையாக இருக்கும். திங்கள் 22 பாகை செல்சியஸ் 24 உடல்நிலையாகவும் செவ்வாய் 24 பாகை செல்சியஸ் 27 உடல்நிலையாகவும் இருக்கும். புதன்கிழமை 24 பாகை செல்சியஸ் 29 உடல்நிலையாக இருக்கும். கனடாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முயற்சிக்கும் நிலையில் வரி கட்டண விதிப்பிற்கான காலக்கெடுவை அமெரிக்க ஜனாதிபதி நீடித்துள்ளதாக அறிவித்துள்ளார். கனேடிய பொருட்கள் மீது 50% அளவில் புதிய சுங்கவரிகளை அமெரிக்கா விதிப்பதற்கு முன்பாக கனடாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இன்று முதல் அமலுக்கு வரவிருந்த கனடா மீதான 50% சுங்கவரிகளை 3 நிறுத்தி வைத்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடக பதிவொன்றில் நேற்று பின்னிரவில் அறிவித்தார். ஆவணங்களை இறுதி செய்யப்படுவதற்கு உட்பட்டு கனடாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாகவும் இந்த காலக்கெடு அதனால் நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். சுங்கவரிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாக இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்தில் August 19 காலக்கெடுவாக நிர்ணயித்திருந்தார். சுங்கவரி காலக்கெடுவிற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக செவ்வாய் பிற்பகல் கனேடிய பிரதமரும் அமெரிக்க ஜனாதிபதியும் தொலைபேசியில் உரையாடினார்கள். கடந்த 2 இரு நாடுகளின் தலைவர்களும் உரையாடி 2 சந்தர்ப்பமாக இது அமைந்திருந்தது. இருநாட்டு தலைவர்களின் தொலைபேசி உரையாடலுக்கு பின்பு பேச்சுவார்த்தை நிலைப்பாடுகளில் உள்ள இடைவெளியை குறைக்கும் முயற்சியாக கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமீசன் கிரே, வர்த்தக செயலாளர் ஹோவார்ட் லுட்னிக் ஆகியோரோடு மீண்டும் பேசினார். இருதரப்பினரும் ஒரு இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மிக நெருக்கமாக இருப்பதாகவும் அதற்கான செயல்முறைக்கு மாதக்கணக்கில் அல்லாமல் சில நாட்களே ஆகும் எனவும் பேச்சுவார்த்தைகள் குறித்த தகவல் அறிந்த வட்டாரங்கள் மூலம் தெரியவந்தது. நாம் அந்த இலக்கை அடைவோம் என இதில் அமெரிக்க தரப்பு உறுதியாக தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது. இருதரப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இன்னும் சில நாட்களாகும் என கனேடிய தரப்பு தெரிவித்தது. கனேடிய பேச்சுவார்த்தையாளர்கள் பாகுபாடுகளை நீக்குவதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியதால் இந்த இடைநிறுத்தத்தை நிர்வாக அதிகாரிகள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு பரிந்துரைத்ததாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ள போதிலும் இன்னமும் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான பணிகள் இருப்பதாக கனேடிய பிரதமர் மாக்கானி அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதியின் அறிவிப்பை தொடர்ந்து மாக்கானி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக சவால்களுக்கு தீர்வு காண அமெரிக்காவுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை கனடா நடத்தி வருவதாக மாக்கானி அதில் தெரிவித்தார். நாம் இந்த பணியை தொடர்ந்து மேற்கொள்ளும் அதே வேளையில் கனடா தமது உள்நாட்டின் வலிமையான, அதிக சுதந்திரமான, அதிக போட்டித்தன்மை வாய்ந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக கனேடிய பிரதமரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சுமணி மனித புதைகுழியின் 3 கட்ட அகழ்வுப் பணிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. அதன்படி 3 கட்டத்தின் 56 நாள் அகழ்வுப் பணிகள் இன்று நடைபெற்றன. இதேவேளை யாழ்ப்பாணம் சுமணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 109 நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதன்படி நேற்றைய தினம் புதிதாக 10 இன்புக்கூடுகள் வெளிப்பட்ட நிலையில் ஏற்கனவே வெளிப்பட்ட 8 இன்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சுமணி மனித புதைகுழி அகழ்வுப் பணிகளில் இதுவரையில் 565 இன்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைவாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. காசா நகருக்கு மேற்கே உள்ள துறைமுகப் பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் குழந்தை உட்பட குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டதாக அல் ஜசீரா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. தாக்குதலின் தீவிரத்தின் காரணமாக காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்கள் சிலர் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டதாகவும் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் நகரின் அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் சிலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 14 நிமிடம்.

0: இசையெல்லாம் கேட்கும் இசை இசைஎஃப்எம் 102.7
1: Lakme Home Sing, Garden Suite, மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426 Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள் 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். மார்க்கம் நாஷ்டின் 416-724-6666 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைப்பாடல்கள் இலக்கியமா கவிதைகளா என்ற கேள்வி பல காலமாக இருந்து வருகிறது. ஆனாலும் திரைப்பாடல் ஆசிரியர்கள் தமது இலக்கிய ஆளுமைகளையும் பாடல்களில் ஆங்காங்கே விதைத்துத்தான் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சங்க இலக்கியத்தில் எடுத்து காட்டப்படும் பல விடயங்களை திரைப்பாடல்களில் ஆங்காங்கே அவர்கள் தூவியிருக்கிறார்கள். அப்படியாக இலக்கியங்களில் இருந்து எடுத்தாழப்பட்ட திரைப்பாடல்கள் சில குறித்து விளக்குகிறார் பிரியா பார்த்தசாரதி அவர்கள். கேட்டு பார்ப்போம்.
1: பாட்டு நீங்க கேட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் இலக்கிய செல்

0: மிகுதியா இருக்கு. இந்த படத்துல வர மத்த பாடல்களோட கம்பேர் பண்ணா இதுல வந்து வார்த்தைகள் ரொம்ப வந்து ஒரு நல்ல ரிச்சான அந்த காலத்து தமிழ் இலக்கியம் சார்ந்த வரிகளாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியவும் தெரியல, ஆனா வந்து வரிகள் ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு வந்து இசையுமே நல்லா போட்டிருக்காங்க, இதுல பியானோ எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இது அந்த காலத்துக்கு பொருத்தமாலாம் அப்படின்னு கேட்க வேண்டாம். இந்த படத்துல வர நிறைய பாடல்கள் அந்த மாதிரி அந்த காலத்துக்கு பொருத்தமாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பட் அதை ஒதுக்கிட்டு பார்த்தா இந்த பாடல் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. இதுல இந்த பாடல் வரிகளும் தமிழ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவேன். இதுல வர இந்த அகநக அகநக முகநகையே, இந்த வார்த்தைகள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஏற்கனவே ஸ்கூல்ல திருக்குறள் மனப்பாடம் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பாட்டையும் நீங்க மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. நட்புங்கிற அதிகாரத்துல வர ஒரு குறள் இது. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படிங்கிற குறள் தான் அது. முகம் மாத்திரம் புன்னகை பண்ற மாதிரியான ஒரு நட்பு, ஒரு நண்பனை பார்த்தோடனே முகம் மாத்திரம் மலர்ந்தா அது நல்ல நட்பு இல்ல. அகநக அதாவது மனசும் மகிழணுமா, அதுதான் வந்து நல்ல நட்பு அப்படிங்கிறது இந்த குறளோட அர்த்தம். அதே அர்த்தத்தை தான் இதையும் எடுத்து இந்த பாட்டுல யூஸ் பண்ணிருக்காங்க, முகநக அகநகங்கிற வார்த்தையெல்லாம். இது மாதிரி வந்து தமிழ் இலக்கியத்துல வர விஷயங்கள், இந்த மாதிரி திருக்குறளோ குறுந்தொகையோ இல்ல பக்தி இலக்கியம், இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற விஷயத்துகளை எடுத்து கையாள்றது வந்து இது முதல் முறை இல்ல. நிறைய பாடல்கள் அந்த காலத்துல கண்ணதாசன்ல இருந்து அப்புறம் வந்த வாலி, வைரமுத்து, நாமுத்துக்குமார், யுகபாரதி, எல்லாருமே இந்த மாதிரி சங்க இலக்கியத்துல வந்த பாடல்கள், பக்தி இலக்கியங்கள்ல வந்த பாடல்கள் எல்லாம் எடுத்து கையாண்டிருக்காங்க தமிழ் பாடல்கள்ல. இந்த அகநக பாட்டுல இரண்டாவது வரி பாருங்க, முகநக முகநக முருநகையே அப்படிங்கிற வரி. இந்த முருநகை அப்படிங்கிற வார்த்தைய திருப்பி போடுங்க, என்ன வருது? நறுமுகை இல்லையா? இந்த நறுமுகைங்கிற வார்த்தையை நாம எங்க கேட்டிருக்கோம்?
1: நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகையில்.
0: வைரமுத்து அவர்கள் வரியில வந்த பாடல் இது, ஏ ஆர் ரஹ்மான் இசையில, இருவர் படத்துல. இந்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து கையாண்டு இருக்கிறார் நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்கள். முழு சரணமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு குறுந்தொகை பாடல் எடுத்து யூஸ் பண்ணிருக்காரு. யாயும் யாயும் யாராகிறோன்னு ஆரம்பிக்குது இல்லையா? யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது குறுந்தொகை 40வது பாடல், செம்புல பெயல் நீர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. அந்த காலத்து போயிட்டுக்கு பேர் தெரிலன்னா அவருக்கு இந்த மாதிரி அந்த பாட்டுல வர சில வரியை வச்சு அவங்களுக்கு பேர் வச்சிருவாங்க. அந்த மாதிரி இவருக்கு பேரு செம்புல பெயல் நீரார் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு கானோட்டேஷன் உள்ள அந்த ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். இந்த நறுமுகைய பாட்டுனா இது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த பாடல் வரிகளை. அதாவது யாயும் நியாயும் அம்மாவும் அப்பாவும் யார் யாரோ, ஆனா நாம ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா சேர்ந்தோம்
1: அப்படின்னு. உறவு சேர்ந்தது என்ன,
0: நீ நானும் வேற வேற வழியில போய்கிட்டு இருந்தோம், நாம எப்படி ஒன்னா கலந்தோம் அப்படின்னு.
1: செம்புலம் சேர்ந்த நீர் துளிப்போ,
0: எப்படி வந்து மழை நீர் வந்து இந்த சேற்று மண்ணுல செம் மண்ணுல கலந்து இந்த நீரும் மண்ணும் பிரித்து பார்க்க முடியாதபடி ஒன்னா சேர்ந்துருமா? சோ அந்த மாதிரி கலந்துட்டாங்களாம் இந்த காதலர்கள்.
1: கலந்ததென்ன,
0: இந்த வரிகளை வைரமுத்து மாத்திரம் இல்ல, வாலியும் ஒரு பாட்டுல எடுத்து யூஸ் பண்ணிருக்காரு. இதே ஏ ஆர் ரஹ்மான் இசையில வந்த இன்னொரு ஒரு பிரபலமான பாடல். சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வந்த பாட்டு இது. இதுல வந்து சரணத்துல முடிவுல வர வரிகள்,

இதற்கப்புறமும் இன்னொரு படத்துல இந்த பாடல் வரிகள் உபயோகப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த முழு குறுந்தொகை பாடல அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. சகா அப்படிங்கிற ஒரு படம் 2019 வந்தது. அந்த படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறலனாலும் அதுல ஒரு பாடல் இந்த யாயும் யாயும் யாராகிறோங்கிற பாட்டு வந்து பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. அந்த படத்தை திருப்பி பார்க்க வச்சதுன்னு சொல்லலாம். இது வந்து வேற ஒரு கவிஞருக்கும் அவங்க கிரெடிட் கொடுக்கல, நேரா செம்புல பேலீராருக்கே கிரெடிட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த வரிகளை அப்படியே எடுத்து அந்த குறுந்தொகை பாடல் வரிகளை முழுசாவே எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த பாடல்ல. சரி, கம்மிங் பேக் டு நறுமுகையே. நறுமுகையில வந்து முதல்ல 2வது வரியே வந்து வர ஒரு விஷயம் வந்து

0: இந்த அற்றை திங்கள் ரொம்ப அழகா இருக்கு இல்ல கேக்கிறதுக்கு. இந்த அற்றை திங்கள்ங்கிற வார்த்தையும் வந்து ஒரு புறநானூற்று பாடல்ல இருந்து எடுத்து கையாண்டிருக்கிறார் வைரமுத்து. புறநானூறுங்கிறது வந்து வீரத்தை சொல்லும் ஒரு இலக்கியம். அதுல வந்து பாரியுடைய மகள்கள், மன்னன் பாரி கடையேழு வள்ளல், அந்த பாரி வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவனை வந்து வஞ்சகத்தால எழுந்துடுறாங்க, அவருடைய மகள்கள் பாடுற மாதிரியான ஒரு பாடல் புறநானூற்று பாடல். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையே எம் குன்றும் பிறர் கொளார். இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்று ஏறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. சோ அதாவது அன்னைக்கு ஒரு நாள் அந்த நிலவுல வந்து எங்க அப்பா என்னோட எங்களோட இருந்தாரு, ஆனா இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல எழுதியிருக்காங்க. இதான் வந்து இந்த அற்றை திங்கள்ங்கிற வார்த்தையை தான் எடுத்து வந்து வைரமுத்து வந்து நம்ம நர்முகை பாடல யூஸ் பண்ணிருக்காரு. அவர் மாத்திரம் இல்ல, சிவப்பதிகாரம் படத்துல யுவபாரதியும் இதே வார்த்தை சொற்றொடரை கொண்டு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இவங்க எல்லாம் நேரடியா எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம கவியரசர் கண்ணதாசன் இருக்காரு, இதனால இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப அழகா அவர் ஒரு பாடல் கொடுத்திருக்காரு. நாடோடி படத்துல ஒரு பாடல். அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தாள் என் அருகில். இது புறநானூற்று பாடல்ல அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என் தந்தையும் உடையம் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா, அதே விஷயத்தான் அவர் வந்து சிம்பிளான ஒரு மொழியில எழுதியிருக்காரு. கண்ணதாசன் வந்து இதுல ஒரு பெரிய மாஸ்டர்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்லாம் அவர் எடுத்து கையாண்டிருக்கிறார், ஆனா அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாம அதை வந்து ஒரு சிம்பிள் தமிழ்ல மாத்தி நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி நிறைய பாடல்கள் கொடுத்திருக்காரு. அவர் எழுதின எத்தனையோ பாடல்கள் அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல இன்ஸ்பயர் ஆகிதான் எழுதினேன் அப்படிங்கறது. அதுல எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் வந்து கம்ப ராமாயணத்துல வந்து ஒரு ஒரு பகுதி வரும். அதுல வந்து ராமரை பத்தி விஸ்வாமித்திரர், அதாவது அவருடைய அந்த போர் வலிமை, இந்த தாடகையை வந்து வதம் பண்றது இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி விஸ்வாமித்திரர் சொல்ற மாதிரி ஒரு ஒரு செய்யுள் வருது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ? மை வண்ணத் தரக்கி போரில் மழை வண்ண தன்னலே, நின் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இந்த கம்பராமாயண பாடலால இன்ஸ்பயர் ஆகி அவர் போட்ட பாடல் தான்.
1: பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு,
0: இதே இந்த கை வண்ணம் இங்கு கண்டேன் கால் வண்ணம் அங்கு கண்டேன் அதே இந்த பாட்டுல அவர் எழுதியிருக்காரு.
2: கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன்,
0: என்ன ஒரு அழகான வளமையான ஒரு கற்பனை. அதை வந்து எந்த அளவுக்கு அவர் சிறப்பா எடுத்து கையாண்டிருக்கிறத பாருங்க. இதே போல இன்னொரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், இருவல்லவர்கள் படத்துல வந்து ஒரு பாடல், நான் மலரோடு தனியாக.
3: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்.
0: இந்த பாட்டுல வந்து ஒரு நலவெண்பா பாடலை எடுத்து கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. மங்கை ஒருத்தி மலர் கொய்வாள் வான் முகத்தை பங்கயமென்றெண்ணி படிவண்டை செங்கையால், காத்தாழ கை மலரை காந்தளென பாய்தலுமே வேர்த்தாளை காண் என்றான் வேந்து. இந்த பாடலுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு அழகான பெண் ஒருத்தி ஒரு நீர் தடாகம் பக்கத்துல இருந்துகிட்டு அதுல இருந்து வந்து ஒரு தாமரை மலரை அவ எடுக்க பாக்குறா. அப்போ அந்த மலர்ல இருந்து ஒரு வண்டு வந்து அவ முகத்தை பார்த்து, ஓ இது இன்னொரு தாமரை மலர் போல இருக்கு அப்படின்னு அவ முகத்துல வந்து உட்கார பார்த்துதான். அதுக்கு பயந்துகிட்டு அவ கையால வந்து அப்படி தள்ள பாத்துருக்கா. அப்போ வந்து அவ கைய பார்த்துட்டு, ஓ இது காந்தல் மலர் போல இருக்கு அப்படின்னு அவர் கை மேல வந்து உட்காந்துச்சான் அந்த வண்டு. அதை பார்த்துக்கிட்டு அவ வீல் பயந்து கத்தி தலைவன் கிட்ட வந்து சொல்லியிருக்கா. அதுதான் இந்த பாடலுக்கான ஒரு அர்த்தம்.

வந்து பாடல் வரிகளை வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாம, ஆனாலும் அதை வந்து சிம்பிள் தமிழ்ல, ஆனாலும் ரொம்ப அழகான ஒரு தமிழ்ல அவர் போட்டிருக்காரு. இந்த நலவன்பா பாட்டுல ஒரு ரெஃபரன்ஸ் வருது இல்லையா, செங்காந்தல் மலர்னு கையை நினைச்சு அந்த வண்டு உட்காருதுன்னு. இந்த செங்காந்தல் மலர் பத்தியும் நிறைய பாடல் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம தினப்படியில வந்து செங்காந்தல் மலர் பத்தி நம்ம யாருக்கும் தெரியறது இல்லை, நம்ம உபயோகப்படுத்துறதும் இல்லை. ஆனா வந்து இலக்கியத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த செங்காந்தல் மலர் பத்தி குறிப்புகள் இருக்கு. இதையும் வந்து நிறைய பாடல்கள், இந்த செங்காந்தல் பத்தி நிறைய பாடல்கள் எடுத்து போட்டிருக்காங்க சமீபத்துல.

0: சோ தமிழ் இலக்கியத்தோடைய தாக்கம் தமிழ் சினிமா பாடல்கள்ல நிறைய பாடல்கள் இருக்கு. ஒரு சிலதை தான் நாம இன்னைக்கு பார்த்தோம். இந்த பாடல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு முகநகை மாத்திரம் இல்லாம அகநகையும் நிகழும் அப்படின்னு நம்புறேன்.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
2: காற்றலைகளில் இணைந்திருக்கிறோம். 8:38 நிமிடம்.

0: பெஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். மற்றொரு பெஸ்டாக் நிகழ்ச்சி ஊடாக ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்களை சந்திக்கின்றோம். 416-528-1407 416-528-1407 வழியாக நீங்கள் குணா துரைசிங்கம் அவர்களை அழைக்கலாம். குணா, பொதுவாகவே எங்களுடைய சமூகம் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது. குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் என்பது தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் குழந்தைகளின் கல்வி எதிர்காலத்திற்கான சேமிப்புகளில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம். இப்போது இருக்கக்கூடிய நிலையிலேயே பலரும் தங்களுடைய குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி உயர்கல்வினை தொடரக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் இந்த RESP என்பது எவ்வாறானதாக அமைக்கப்பட வேண்டும்? அவர்களுடைய கல்வி கட்டணங்களை இந்த RESP மூலம் செலுத்தக்கூடிய வசதிகள் இருக்கிறதா?
1: RESP என்பது வந்து ரிஜிஸ்டர்ட் எஜுகேஷனல் சேவிங் பிளான். அநேகமான எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஒரு குழந்தை பிறந்தவுடன் செய்யும் ஒரு பிளானாக இது காலாகாலமாக அமைந்திருக்கின்றது. ஆனால் இந்த RESP வந்து கனடாவில் இருக்கும் யூனிவர்சிட்டிக்கு போகும் பட்சத்தில், அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அல்லது கொலிச்சிக்கு போகும் பட்சத்தில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிதி என்று ஒரு மித்திருக்கின்றது. அதாவது வந்து ஒரு அறியாமை. உண்மையில் இந்த RESP என்பது வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கும் பிள்ளைகளுக்கு கூட பயன்படுத்த முடியும். அதாவது வந்து இன்றைய காலகட்டத்தில் பர்டிகுலர்லி, அதாவது வந்து இந்த மெடிசின் படிக்க போகக்கூடிய பிள்ளைகள், ஈவன் லோ அப்படியான கோர்சஸ் படிக்கின்ற பிள்ளைகள் வந்து வெளிநாடு சென்று படிக்கின்றார்கள். பலர் இங்கே ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி இல்லாட்டி செகண்ட் இயர் யூனிவர்சிட்டி முடித்துவிட்டோ, ஈவன் 3 இயர் ப்ரோக்ராம் செய்த பின்னர் மேற்படிப்புக்கென்று கூட பலர் வெளிநாடுகளுக்கு, UK, USA மற்றும் கரேபியன் கண்ட்ரிஸுக்கு செல்கின்றார்கள். அவர்கள் கூட இந்த RESP மணியை பாவிக்க முடியும். அதை EAP என்று சொல்வார், எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் பேமெண்ட். அஸ் லாங் அஸ் தே கோயிங் டு என்ரோல் இன் எ ப்ரோக்ராம் அவுட் சைட் கனடா விச் இஸ் less than 13 consecutive weeks. அதாவது வந்து ஒரு 13 கிழமைகளுக்கு குறையாத ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் படிப்பதற்கு, அல்லது பார்ட் டைமாக இருந்தால் கூட மினிமம் 13 weeks ஆஃப் டியூரேஷனாக இருக்கணும் அந்த கோர்ஸ். இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த RESP ஃபண்டை ஒரு ஃபொரின் ப்ரோக்ராமுக்கு கூட பயன்படுத்த முடியும். எனவே நீங்கள் அந்த RESP என்பதை உங்கள் குழந்தைகள் 1 தொடக்கம் 18 வரை எந்த வயதில் இருந்தாலும் கூட லம்சம்மாகவோ இல்லாட்டி நீங்கள் மாதாந்தமோ இல்லாட்டி ஒன்ஸ் எ இயரோ ஈவன் வீக்லி கன்ட்ரிபியூஷன் கூட செய்ய முடியும். உங்கள் பண வசதிக்கேற்ற மாதிரி இந்த RESP ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதை பற்றிய மேலதிக விவரங்களை பெறுவதற்கு, இப்படியான ஒரு RESP பிளானை உங்கள் பிள்ளைகளுக்கு அமைப்பதற்கு நீங்கள் என்னை அழைத்து அதற்கான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
0: இது போன்ற சிறந்த நிதி ஆலோசனைகளையும் காப்புறுதி திட்டங்கள் தொடர்பான தெளிவினையும் பெற்றுக் கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்களை அழைக்கலாம். 416-528-1407 GT Brokers in Guna Thuraisingam 416-528-1407.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7, 102.7.
5: அளிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திரைக்கலையத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி, வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய இன்னும் ஒரு அழகான கோடை காலத்தின் புதிய நாளை நாங்களும் தொடங்கியிருக்கின்றோம். காலை 9:02 வரைக்கும் இன்றைய பொழுதில் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆகஸ்ட் மாதத்தின் 19 புதன்கிழமை காலை வேளை. இன்றைய நாள் ஆகஸ்ட் 19 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களது வாழ்க்கையில் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:07 நேற்று நாளின் முதல் பாடலில் கேட்டிருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சிந்தனை, வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதீர்கள், உங்கள் மன திருப்திக்காகவும் மன நிறைவிற்காகவும் உங்களை பிடித்ததை செய்ய பழகுங்கள், உயர்வு நிச்சயம் என்பதை சொல்லுகின்றது இன்றைய சிந்தனை. பெருமை, அதை நாங்கள் அடைய வேண்டும், மற்றவர்களை பாராட்ட வேண்டும், அவர்கள் எங்களை நல்லவர்களாக நினைக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் மற்றவர்கள் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களில் தாக்கம் செலுத்துவதைத்தான் நாங்கள் பெரும்பாலும் கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி அவர்களது எண்ணங்களை மாற்றி நாங்கள் இந்த மாதிரியானவர்கள் என்று சொல்லி நிரூபிப்பதற்கான போராட்டம் தான் பெரும்பாலும் தொடர்கின்றது. ஆனால் இந்த பெருமை எங்களுக்கு தேவையானது அல்ல. உண்மையிலேயே எங்களது மனம் எதில் திருப்தி படுகின்றது, எதை செய்கின்ற போது எங்களுக்கான அந்த ஒரு உண்மையான மனநிறைவு கிடைக்கின்றது, அதை நீங்கள் செய்வதற்கு பழகிக்கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது. வாழ்க்கையில் நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இப்படி ஒரு திருப்தியையும் மனநிறைவும் எங்களுக்கு தரக்கூடிய அந்த செயல்களை நாங்கள் செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் கூட வெறும் பெருமைக்காக செய்யப்போகின்ற அந்த காரியங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரப்போவதில்லை. அதற்காக நாங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு எதுவுமே எங்களுக்கு திருப்தியையும் கூட தரப்போவதில்லை. ஏதோ காலத்தை வீணடித்தது மாதிரி தான் கடைசியில் நாங்கள் அது தொடர்பாக, அந்த வெற்றி தொடர்பாக அல்லது அந்த ஒரு மாற்றம் தொடர்பாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கூட ஏற்பட்டு விடுகின்றது. எனவே வீண் பெருமைக்காக எதையும் செய்யாதீர்கள். உங்களுக்கு எது பிடித்திருக்கின்றதோ அதை வந்து முழுமையான ஒரு மன ஈடுபாட்டோடு செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த சிந்தனை வந்து எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. எனவே இந்த மாதிரியான செயல்களை, சிறிய செயலாக இருந்தாலும் கூட, நாங்கள் வந்து எங்களுக்கு பிடித்ததை, எங்களுக்கு சரியானதை மிக அதிகமான மனநிறைவோடும் திருப்தியோடும் செய்ய பழகிக்கொண்டோமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும். நாங்கள் மனதளவிலே உற்சாகமான ஒரு மனிதராகவும் கூட எப்போதும் இருப்போம். அந்த திருப்தி, மன நிறைவு எல்லாம் மகிழ்ச்சியோடு எங்களது மனதுக்குள் நிறைந்திருக்கின்ற போது நாங்கள் உற்சாகமான மனிதராக இருப்போம். எனவே இந்த மாதிரியான உற்சாகமான ஒரு மனநிலை மேலதிகமாகவும் நாங்கள் தொடர்ந்து முன்னேற்றகரமான செயல்களை செய்வதற்கான ஒரு ஊக்குவிப்பையும் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். மாறாக நாங்கள் மற்றவர்களுக்கு பிடித்ததை செய்து அவர்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கின்ற போது அது எங்களுக்கு ஒரு திருப்தியையும் மனநிறைவையும் தரப்போவதில்லை. எனவே பல சமயங்களில் நாங்கள் உற்சாகம் இழந்த மனிதராகவும் கூட மாறிவிடுகின்றோம் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது. எனவே முக்கியமான ஒரு சிந்தனை, நாளாந்தம் நாங்கள் செய்ய வேண்டிய செயல்களவை என்பது தொடர்பாகவே இந்த சிந்தனை வந்து எங்களுக்கு சொல்லுகின்றது. அல்லது பெரிய ஒரு இலக்கை எட்ட வேண்டிய செயல்களாகவும் கூட இருக்கலாம். இது எங்களுக்கான திருப்தியையும் எங்களுக்கான மனநிறைவையும் தருகின்றதோ அதை செய்வதுதான் சரியானது என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லிக்கொள்ளலாம். இன்றைய காலை வேளையில் முகிலிருந்தாலும் சற்று வெளிச்சத்தையும் நாங்கள் காணக்கூடிய ஒரு காலை பொழுதைத்தான் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 18 வெப்பநிலையாகவும் காலை இப்பொழுதில், 17 உணர்நிலையாகவும் இருக்கின்றது. 24 வரை இன்று வெப்பநிலை உயர்ந்திருக்கும். 28 டிகிரி செல்சியஸை நாங்கள் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் இன்றைய தினம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. காலை பொழுதில் ஒரு மெல்லிய மழை தூறலும் கூட இருந்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பிறகும் மெல்லிய மழை தூறலை நாங்கள் சந்தித்து காலையிலும் கூட அந்த தூறல் இருந்திருக்கின்றது. ஒரு காலை வேளை கொஞ்சம் ஈரழிப்பான நிலைமைகளையும் வழியிலே பார்த்திருந்தோம். இனி மழைக்கான சாத்தியங்கள் சொல்லப்படவில்லை. வெளிச்சமும் முகிலும் தான் இணைந்திருக்கப் போவதை காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. இரவு வேளை என்றால் 15 வரை வெப்பநிலை சரிந்து 14 இரவில் நாங்கள் உணர இருக்கின்றோம். 28-15 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் இன்றைய தினம் புதன்கிழமை தொடர்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாளைக்கு வியாழக்கிழமையும் பிரதானமாக வெயிலோடு தான் இருக்கும். 24 தான் வெப்பநிலை. 26 டிகிரி செல்சியஸை உணரக்கூடிய நிலைமைகள் தரப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை 24-27 வரை உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் பகல் பொழுதில் நிறைந்திருக்கும். வீக்கெண்ட் வந்து மழையை எங்களுக்கு சற்று அதிகமாகவே கொண்டு வர இருக்கின்றது. சனிக்கிழமை பகல் வேளை சூரிய வெளிச்சம் இருக்கும். மதிய பொழுது ஆன்மித்த வேளையிலிருந்து தண்டர்ஸ்டோம் தொடங்கலாம் என்பதுதான் சொல்லியிருக்கிறார்கள். 3 மில்லிமீட்டர் வரைக்கும் மதிய வேளை மழை, மாலை பொழுதில் 5-10 மில்லிமீட்டர் கூட இருக்கலாமாம் வருகின்ற சனிக்கிழமை. இரவு வேளையும் கூட தண்டர்ஸ்டோம் வந்து ஒரு 3 மில்லிமீட்டர் வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தெரிவிக்கப்படுகின்றன. சனிக்கிழமை 24 வெப்பநிலை, 30 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவில் 22-25 உணரப்படும். பகல் வேளை மெல்லிய மழை தூரல் இருந்தாலும் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். தொடர்ந்து வருகின்ற திங்களை பொறுத்தளவில் 22 வெப்பநிலை இருக்கும். 24 உணரப்படும். பிரதானமாக வெயிலோடும் பகல் பொழுதை எதிர்பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை வெளிச்சமுகில் இணைந்திருக்கும். 23 வெப்பநிலை, 25 நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன. 9:12 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை வேளை

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஓரஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6493-5899.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கொயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
2: 416-900-4599. ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்ட்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2-wheel டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX-களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, Unit 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

9:27 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புதன்கிழமை காலை பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், 401 வெஸ்ட் பவுண்ட் வந்து மக்காவன் ரோட் தாண்டிய பகுதிகளிலிருந்து தாமதங்களை குறைந்தளவில் எதிர்கொள்கின்றது. எக்ஸ்பிரஸ் டிவிபி தாண்டிய இடங்களில் குறுகிய தூரம் அதிக தாமதங்களை இப்போது கொண்டிருக்கிறது. அதன் பின்பு குறைந்த தாமதங்கள் தொடர்ச்சியாகவே அவென்யூ ரோட் வரைக்கும் காணப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னர் அந்த இடத்திலிருந்து மீண்டும் தாமதங்கள் தொடங்குகின்றன. இந்த பொழுதில் வெஸ்டர்ன் ரோட் தாண்டிய பகுதிகளிலிருந்து கிப்ளிங் வரைக்கும் வாகன நெரிசல்கள் உயர்ந்த நிலை காணப்படுகின்றது. மார்டின் ரோட் வரைக்கும் தாமதங்கள் 401 வெஸ்ட் பவுண்டில் தென்படுகின்றன. ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து அதிக தாமதங்கள் தொடர்ச்சியாகவே கிப்ளிங் வரைக்கும் இருக்கின்றது. மீண்டும் இஸ்லிங்டன் அவென்யூ பகுதியிலும் கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமை குறுகிய தூரம் இருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் கூட கலெக்டர்ஸ் வாகன நெரிசல்களை சற்று அதிகம் கொண்டிருக்கின்றது. அதன் பின்பு யங் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதிகளிலிருந்து டிவிபி வரைக்கும் வாகன நெரிசல்கள் குறைந்த அளவில் தான் தென்படுகின்றன. டிவிபி பொறுத்தளவில் சவுத் பவுண்ட் 401 பகுதியிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் அதிக தாமதங்களும், அதற்கு பிறகு லோரன்ஸ் அவென்யூ தாண்டிய இடத்திலும் கூட குறுகிய தூரம் அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. எக்லிங்டன் தாண்டி நீங்கள் பயணிக்கின்ற போது பேவியூ வரைக்கும் இடையிடையே அதிகரிக்கக்கூடிய தாமதங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் தென்படுகின்றன. லோரன்ஸ் அவென்யூ பகுதியிலிருந்து இந்த வேளையில் யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் நார்த் பவுண்டிலும் குறைந்த தாமதங்களை இப்போது நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். 404 பொறுத்தளவில் சவுத் பவுண்ட் வந்து பிஞ்சுக்கும் 401க்கும் இடைப்பட்ட பகுதியில் வாகன நெரிசல்கள் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. நார்த் பவுண்டிலும் கூட இந்த பொழுதில் சொல்லி பார்த்தால் ஸ்டீல்ஸ் அவென்யூ பகுதியில் தாமதங்கள் தென்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. 404 நார்த் பவுண்டில் என்பதையும் கூட இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு வந்து ஆகஸ்ட் 19 முக்கியமான ஒரு

சில விடயங்கள் இன்று கடைபிடிக்கப்படுகின்றன. வேர்ல்டு போட்டோகிராஃபி டேயை கடைபிடிக்கின்றார்கள். மனித கண்கள் தாண்டி கேமரா கண்களினால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அழகு எல்லாவற்றையும் கேப்சர் பண்ணக்கூடிய அந்த கலைஞர்கள், அவர்களுக்கான ஒரு நாளாக இந்த நாள் காணப்படுகின்றது. எனவே போட்டோகிராஃபி டேயாகவும் இன்றைய தினம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான உயிரினத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற இன்னும் ஒரு நாளாகவும் கூட இந்த நாள் பிரகடனம் செய்யப்படுகின்றது. இன்டர்நேஷனல் ஒராங்குட்டான் டேயாக இந்த அந்நாளை வந்து நாங்கள் அதிக கவனத்தில் எடுத்துக்கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 உலகம் வந்து சர்வதேச ஒராங்குட்டான் தினத்தை கொண்டாடுகின்றது. இந்த சிறப்பு நாள் வந்து இந்த ஒரு குரங்கினங்களையும் அவற்றின் இயற்கை வாழ்விடத்தையும் பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்துகின்றது என்பதைத்தான் நாங்களும் இங்கு கூற முடிகின்றது. அற்புதமான பூமியில் வாழ்கின்ற விலங்குகளாகத்தான் இவை இருக்கின்றன. மனிதர்கள் அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு நெருங்கிய தொடர்பினை பேணுகின்ற உயிரினங்களாகவும் கூட இருக்கின்றனவாம். தங்களுக்கிடையே கற்றல், பகிர்தல் மற்றும் முக்கியமான விடயங்களை எடுத்து சொல்வதற்கான ஒரு நாளாக இந்த நாளை அந்த விலங்குகளை பாதுகாப்பதற்கு மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒராங்குடான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரைமேட்ஸை நாங்கள் பார்க்கின்ற போது இவை வந்து மிக அதிகமான புத்திசாலித்தனம் மிக்க விலங்கினங்களாக காணப்படுகின்றன. அவற்றின் நுண்ணறிவு மற்றும் அவற்றின் நடத்தை காரணமாகவும் மற்றும் அவை மனிதர்களுடன் 97% டிஎன்ஏயை பகிர்ந்து கொள்வதாலும் மிக முக்கியமான விலங்குகளாக அவை பார்க்கப்படுகின்றன. அண்மையிலும் கூட இந்த ஒராங்குட்டான் தொடர்பான ஒரு ஸ்டடி ஒன்றை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த மனித பெற்றோர்கள் செய்வது மாதிரியே தங்களது குட்டிகள் வந்து விளையாடக்கூடிய வகையில் பிளே டேட்ஸை வந்து அவை அந்த தாய் ஒராங்குட்டான்ஸ் ஏனைய தங்களது குட்டிகளை ஒத்த வயது கொண்டிருக்கக்கூடிய குட்டிகளை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்களுடன் அவை ஏற்படுத்தி கொள்ளுகின்றன. தங்களது பயணப்பாதையிலிருந்து திடீரென்று அவை வந்து வேறு இடத்தில் பயணித்து தங்களது குட்டிகளின் வயதை ஒத்த வயதுடைய குட்டிகள் இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களோடு அவை இணைந்து கொண்டு அவை ஒன்றாக விளையாடக்கூடிய அந்த ஒரு நேரத்தை அவை வேண்டுமென்றே பெரும்பாலும் உருவாக்கி கொடுக்கின்றன என்று சொல்லித்தான் அந்த ஆய்விலே நிரூபித்திருந்தார்கள். அந்த அளவுக்கு மிக அதிகமான புத்திசாலித்தனம் மிக்க விலங்கினங்களாகத்தான் இந்த ஒராங்குடான்ஸ் காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு நாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இவை வந்து கார்டனர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் என்று சொல்லித்தான் அறியப்படுகின்றது. இந்த சீட் டிஸ்பர்சல், அந்த விதைகளை பரப்புதல் என்று சொல்லி பார்த்தால் ஒரு காட்டு, அந்த காடு வந்து தொடர்ந்து பச்சை பசியில் என்று புதிய மரங்கள் முளைத்து நீடித்து நிலைப்பதற்கு அந்த விதைகளை பரப்புதல் மிக அவசியமாகின்றது. அந்த ஒரு பணியை மிக சிறப்பாக செய்யக்கூடிய அந்த காட்டின் பாதுகாவலர்களாகத்தான் ஒராங்குடான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரைமேட்ஸ் அறியப்படுகின்றன. ஆனால் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம், இந்த ஒராங்குடான்ஸ் வந்து பெரும்பாலும் இந்த போனியோ, சுமாத்ரா போன்ற அந்த மலைக்காடுகளில் தான் வாழுகின்றன. ஆனால் இப்போது மிக அதிகமாகவே காடழித்தலின் காரணமாகவும் இல்லீகல் பெட்ரேடின் காரணமாகவும் வேட்டையாடுதலின் காரணமாகவும் அவை மிக அதிகமான அழிவை சந்தித்திருக்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சுமாத்ரா, போனியோ போன்ற பகுதிகளில் இப்போது இந்த பாம் ஆயில் பிளான்டேஷன்ஸ், அதை செய்வதற்காக இயற்கை காடுகள் மிக அதிகமாகவே தொடர்ந்து அழிக்கப்படுகின்றன. எனவே இந்த நிலையில் அவற்றின் வாழ்விடங்கள் அழிக்கப்படுதலின் காரணமாக அவை அதிகம் அழிவை சந்தித்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஒராங்குடான்ஸ் என்று சொல்லி பார்க்கின்ற போது அவை வந்து ஸ்லோ பேர்த் ரேட்டை கொண்ட உயிரினங்களாக இருக்கின்றன. மெதுவான பிறப்பு விகிதம் இருக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்கின்றன. எனவே இந்த நிலையில் அவற்றின் அந்த பாப்புலேஷன் ரிகவரி வந்து மிக மெதுவாகத்தான் இருக்கின்றது, இனப்பெருக்க மீட்சி. எனவே இந்த நிலையில் எங்களது உதவி இல்லாமல் அடுத்த ஒரு 50 இந்த ஒராங்குடான்ஸ் வந்து காடுகளிலிருந்து முற்றிலுமாக அழிந்துவிடக்கூடிய ஒரு ஆபத்து காணப்படுகின்றது என்பதை இந்த நாள் சொல்லுகின்றது. எனவே அவற்றை பாதுகாக்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும். முக்கியமாக என்ன சொல்லுகின்றார்கள்னு சொன்னால், இந்த பாம் ஆயில் அவற்றின் பாவனையை நாங்கள் குறைத்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பாவனையை உயர்த்துகின்ற போது அதை இன்னும் கொஞ்சம் உருவாக்குவதற்காக அந்த பிளான்டேஷன்ஸுக்காக காடுகள் அதிகமாகவே அழிக்கப்படும். எனவே அதனால் இவற்றின் இந்த விலங்குகளின் வாழ்விடங்கள் இல்லாமல் போய் அவை முழுமையாகவே அழிவை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அதன் ஆரோக்கியம் என்று சொன்னால் இந்த ஒராங்குடான்ஸ் அதில் மிக முக்கியமான பிளேயர்ஸாக இருக்கின்றன என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. பழங்கள் போன்றவற்றின்
போன்றவற்றை வந்து அதிகம் உட்கொண்டு அவை மிக நீண்ட தூரம் வந்து பயணிப்பதன் காரணமாக அந்த சீட்ஸ் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பயோடைவர்சிட்டியையும் பிளான்ட் குரோத்தையும் அதிகரிக்கக்கூடிய உயிரினங்களாக இவை காணப்படுவதாகவும் அவை தொடர்பான விடயங்கள் சொல்லப்படுகின்றன. அதே நேரம் இந்த போனியோ சுமாத்ரா பகுதிகளில் வாழக்கூடிய பூரகுடி மக்கள் வந்து இந்த குரங்குகளை புனித விலங்குகளாக கருதுகின்றார்களாம். அவர்களது சமய சடங்குகளோடு இணைக்கப்பட்ட பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இந்த உராங்குட்டான்ஸ் அவற்றை போற்றுவதற்காகவும் வழிபடுவதற்காகவும் முன்னெடுக்கப்படுகின்றன. காரணம் என்று சொன்னால் இந்த பிரைமேட்ஸ் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் என்று சொல்லி அவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த மலைக்காடுகளின் பாதுகாவலர்கள் என்று சொல்லி. எனவே அவற்றின் அந்த ஒரு முக்கியத்துவத்தை அந்த பூரகுடி மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட மிக தனித்துவமான மனிதர்களோடு 97% டிஎன்ஏ பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆச்சரியம் தரத்தக்க அபூர்வமான அந்த விலங்குகளை பாதுகாக்க வலியுறுத்துகின்றது இன்றைய தினம், இன்டர்நேஷனல் ஒராங்குட்டான் டே. 9:35 எஸ்எஃப்எம் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது, புதன்கிழமை காலை வேளையில்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamseen 437-860-7002.
2: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
3: 7965 0707. வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் காரிகள் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
4: எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
5: என்ன கதை இது? பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
4: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
4: 416-788-2426.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
8: Your favorite music
9: on your favorite station.
10: 102.7.
11: It's East FM.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 9:47 ஆகி இருக்கின்றது. முக்கியமான ஒரு சிந்தனையை தான் இந்த பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு குட்டி கதை வந்து அடிக்கடி நீங்கள் கேட்டதாக இருக்கலாம், ஆனால் அதில் பொதிந்திருக்கக்கூடிய அந்த மிக ஆழமான அர்த்தங்களை நாங்கள் மனதில் இருத்துகின்றோமா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயம். ஒரு மனிதருக்கு கடுமையான வயிற்று வலி, வேதனையை பொறுக்க முடியாமல் மருத்துவரிடம் அவர் செல்கின்றாராம். அவரும் ஒரு மருந்தை எழுதி கொடுக்கின்றார். இதை சாப்பிடுங்கள், எல்லாம் சரியாக போயிடும் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவர் ஒரு கண்டிஷன் என்று சொல்லியும் கூட சொல்லுகின்றாராம். என்ன டாக்டர் என்று சொல்லி அவர் கேட்டபோதுதான் அவர் கூறுகின்றார், இந்த மருந்தை சாப்பிடும் போது நீங்கள் குரங்கை நினைக்க கூடாது. குரங்கை மட்டும் நினைத்தீர்களாக இருந்தால் அந்த மருந்தோடு அந்த மருந்துக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து போய்விடும், அது உங்களுக்கு வேலை செய்யாது என்று சொல்லியும் கூட ஒரு முக்கியமான கண்டிஷனை அவர் சொல்லிவிடுகின்றார். அதற்கு பின் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி எங்களுக்கே தெரியும். இந்த கதை அடிக்கடி கேட்டதாகவும் கூட இருக்கும். இதில் தான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய பல விடயங்கள் ஆழமாக புதைந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த மனிதரோ எத்தனை முறைதான் முயன்றாலும் அவரால் அந்த மருந்தினை சாப்பிடுகின்ற போது குரங்கை நினைக்காமல் இருக்கவே முடியவில்லை. திரும்ப திரும்ப வெவ்வேறு விதமான குரங்குகள் அவரது மனக்கண்ணில் தோன்றி மிக அதிகமாகவே அவரை ஆட்டி படைக்கின்றன. இத்தனைக்கும் காரணம் என்ன? டாக்டர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், குரங்கை நினைக்க கூடாது என்ற வார்த்தைகள் மட்டும்தான். ஒருவேளை அவர் அப்படி சொல்லியிருக்காவிட்டால் அந்த மனிதருக்கு மருந்தை சாப்பிடுகின்ற போது எதற்காக குரங்கு ஞாபகம் வர வேண்டும்? அந்த ஞாபகம் வந்திருக்கவே வந்திருக்காது. நிம்மதியாக மருந்தை சாப்பிட்டு அவர் வயிற்றை குணப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த வேடிக்கை கதையின் நீதி, நாங்கள் எதை நினைக்கக்கூடாது என்று சொல்லி எண்ணுகின்றோமோ அதுதான் நம் நினைவில் திரும்ப திரும்ப வரும் என்ற ஒரு மனதின் விளையாட்டைத்தான் இங்கு நாங்கள் நினைவிலே கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சுவாரஸ்யமான தத்துவத்தை மையமாக வைத்து ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டதாம். லாரா குட்ரிச் என்பவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் வந்து சீயிங் ரெட் கார்ஸ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற சிவப்பு கார்களை பார்த்தல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம். தினசரி வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய தோல்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தானாம். நாம் உண்மையில் எதை சந்திக்க விரும்புவதில்லையோ அதில்தான் அதிக கவனம் செலுத்துகின்றோம் என்று சொல்லியும் அந்த ஆசிரியர் வந்து அதில் அந்த புத்தகத்தில் வந்து கூறுகின்றார். அடிக்கடி கவனம் செலுத்த ஆரம்பித்ததுக்கு பிறகு மனம் எப்போதும் அந்த தேவையில்லாத விடயங்களைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றது. எங்கேயும் அந்த நெகரிவான அம்சங்கள் நிறைந்திருப்பது மாதிரி தான் எங்களுக்கு தோன்றுகின்றதாம். அவற்றிலிருந்து நாங்கள் தப்பியோடும் முயற்சியிலேயே எங்களுடைய பலத்தை எல்லாம் வீணாக்கி விடுவதன் காரணமாக நல்ல விடயங்களை கண்டும் காணாமலும் நாங்கள் கோட்டை விட்டு விடுகின்றோம். அங்குதான் நாங்கள் தோற்றுப் போகின்றோம் என்பதும் அவரது முக்கியமான கருத்துக்களாக அங்கு பகிரப்படுகின்றன. இதை விளக்குவதற்கு தான் அவர் சிவப்பு கார் என்ற ஒரு உதாரணத்தை இங்கு கொண்டு வந்திருக்கின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், நீங்கள் ஒரு புதிதாக ஒரு சிவப்பு கார் வாங்குகின்றீர்கள், அதை சந்தோஷமாக நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்கின்றீர்கள். அப்போது வழியிலே 1000 கார்கள் வரும், ஆனால் அதில் சிவப்பு நிறம் கொண்ட கார்களை மட்டும் நாங்கள் கூர்ந்து கூர்ந்து பார்ப்போம். என்றால் நாங்கள் ஓட்டி செல்வது என்னவோ புதிய சிவப்பு கார், எனவே அதைத்தான் நாங்கள் கவனிப்போம். எங்களை மாதிரி இந்த மனிதர்களும் சிவப்பு கார்களை வைத்திருக்கின்றார்களே என்று சொல்லி நாங்கள் அப்போது பெருமிதப்படுவோம். ஆனால் அடுத்த நாள் அதே காரில் நாங்கள் வழியிலே கிளம்புகின்றோம் என்று சொன்னால் எதிரில் முன்பை விட அதிக எண்ணிக்கையில் சிவப்பு கார்கள் எங்களது கண்களில் தென்படத் தொடங்கும். ஒரு கட்டத்தில் இந்த ஊரில் எல்லோருமே சிவப்பு கார்கள் தான் வைத்திருக்கின்றார்களா என்று சொல்லி கொஞ்சம் சலிப்போடு நாங்களும் யோசிக்க ஆரம்பித்து விடுகின்றோமாம். உண்மையில் ஊரில் எல்லா கலர் கார்களும் தான் இருக்கின்றன. எத்தனை விதமான கலரில் இந்த கார்கள் செல்கின்றன. ஆனால் எங்களது மனதில் அந்த சிவப்பு கார்கள் மட்டுமே நிறைந்திருப்பதன் காரணமாக பார்ப்பதெல்லாமே சிவப்பாகத்தான் தோன்றுகின்றது. அதுதான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மேட்டர் என்பதைத்தான் இங்கு இந்த புத்தக ஆசிரியர் சொல்லுகின்றார். உங்களது நிஜ வாழ்க்கையில் இந்த விடயத்தை நாங்கள் கொண்டு வருகின்ற போது சாதாரணமான ஒரு விடயத்தை இங்கு நினைவிலே கொண்டு வரலாம். சின்ன வயசில் நாங்கள் ஒரு பரீட்சைக்கு படிக்கின்றோம் என்று சொன்னால் அப்போது எங்களுடைய பெற்றோர் யாராவது வந்து சொல்லியிருப்பார்கள், ஒழுங்காக படி இல்லாவிட்டால் நீ இந்த எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகி விடுவாய், தெருவில் தான் நிற்கணும் என்று சொல்லி அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லியிருக்கலாம். அப்போது அது எங்களுக்கு ஒரு பெரிய விடயமாக தோன்றாது. ஆனால் அடுத்த நாள் அந்த ஒரு எக்ஸாமை நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற போது மிக சிறப்பாக இந்த பரீட்சையை செய்து அதில் பாஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை விட இதில் நாங்கள் ஃபெயில் ஆகிவிட்டால் நடுத்தருவில் தான் நிற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி நிற்கின்றது. எனவே
அதை நினைத்துதான் நாங்கள் தடுமாற தொடங்குவோம். சாதாரணமாக எங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு கூட நாங்கள் பதில் சொல்ல அல்லது பதில் எழுத தெரியாமல் சொதப்பி விடுவோம் அந்த பரீட்சையில். அதுதான் எங்களுடைய ரெட் கார் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் அதில் கவனம் செலுத்தும் வரை மூளை வந்து ஆரோக்கியமான பாதையில் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது நாங்கள் இந்த பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி அந்த ரெட் கார் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது அதன் மூலமாக அந்த சுட்டிக்காட்டப்படக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவான விடயம் தொடர்பாக கவனம் செலுத்துகின்ற போது எங்களது மூளை வந்து ஆரோக்கியமாக சிந்திக்கப் போவதில்லை. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மிக சுலபமாக இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் தீர்வு காணலாமாம். எங்களுடைய அந்த சிவப்பு கார்களை நல்ல விடயங்களாக அமைத்துக் கொள்ளுதல் என்பதுதான் அந்த தீர்வாக அமைகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கெட்டதில் கவனம் செலுத்தாமல் நல்லதை எல்லா விதத்திலும் பார்க்க தொடங்குங்கள். அது உங்களது செயல்திறனில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதும் தான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதுக்கும் ஒரு குட்டி கதை, ஒரு முக்கியமான கதையாக எப்போதும் சொல்லப்படுவதுண்டு. ஒரு வகுப்பில் ஆசிரியர் வந்து ஒரு கிளாஸ் ஒரு சிறிய கிளாஸ் ஒன்றை கொண்டு வந்து அதுக்குள்ளே அரைவாசிக்கு நீர் நிரப்பிவிட்டு மாணவர்களை கேட்கின்றார்களாம். பல மாணவர்கள் சொல்லுகின்றார்கள், இங்கு அரை பகுதி காலியாக இருக்கின்றது என்று சொல்லி. ஆனால் ஒரு சில மாணவர்கள் மட்டுமே என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அரைவாசிக்கு அங்கு நீர் நிரம்பி இருக்கின்றது என்று சொல்லி. எனவே இங்கு அந்த பாசிட்டிவாக அந்த நிரம்பி இருக்கக்கூடிய நீரை காணக்கூடியவர்கள் அவர்களது சிந்தனையும் கூட எப்போதும் பெரும்பாலும் நேர்மறையாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது என்பதை இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு அலுவலக சூழலாக எடுத்துக்கொண்டால், இந்த வேலையை நாங்கள் சரியாக செய்யாவிட்டால் திட்டு வாங்க வேண்டுமே என்று சொல்லி நினைக்காமல், இதை சரியாக செய்தால் எங்களுக்கு ப்ரமோஷன் வரலாம் அல்லது போனஸ் கிடைக்கலாம் என்று சொல்லி அந்த பாசிட்டிவான விடயத்தை நாங்கள் மனதில் கொண்டு வருதல் என்பதுதான் எங்களது வேலையில் நாங்கள் முன்னேற்றகரமாக தொடர்ந்து செயற்படுவதற்கான வாய்ப்பை வழங்கும் என்பதும் கூட இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த சீயிங் ரெட் கார்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புத்தகத்தின் ஆசிரியர் லாரா குட்ரிச் என்று சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த ஐ வாண்ட் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கியங்களை நீங்கள் எழுதி பயிற்சி எடுங்கள் என்று சொல்லித்தான் கூறுகின்றார். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எனக்கு பேனை பிடிக்கவில்லை என்று சொல்லி நினைப்பை தற்காலிகமாக நாங்கள் மறந்துவிட்டு எனக்கு பென்சில் பிடித்திருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்ற போது எல்லா விடயங்களையும் மாற்றி யோசிக்க தொடங்குகின்றோம். அந்த சிந்தனை நமது மூளையில் பல ஆரோக்கியமான மாற்றங்களை உருவாக்கும், வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்லும். எது எங்களுக்கு தேவையோ அல்லது எது எங்களுக்கு பிடித்திருக்கின்றதோ அதை நினையுங்கள். பிடிக்காத விடயங்களை நீங்கள் நினைப்பதை வந்து தவிர்த்து விடுங்கள் அல்லது குறைத்து விடுங்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரியான சில மாற்றங்களை மனதுக்குள் கொண்டு வருகின்ற போது எங்களது தீவிரமான கவனம் வந்து பாசிட்டிவான விடயங்களை நோக்கி நகரத் தொடங்கும். அது எங்களது வாழ்க்கையிலும் கூட ஒரு முன்னேற்றத்தை சாத்தியமாக்கும் என்ற ஒரு அழகான முக்கியமான சிந்தனை வந்து இங்கு பகிரப்படுகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 9:55.

நேரம் இப்பொழுது காலை 10 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை இப்பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168212122 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 2.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்கின்ற போக்கைத்தான் இப்போது நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைக்கு வந்து 3% விலை உயர்வு ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் நாளைக்கு August 20 இன்னும் 1% விலை உயர்வு ஏற்படலாம் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இப்போது வெளியிடப்படுகின்றன. 19 இப்போது வெப்பநிலை 21°C உடல்நிலையாக நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். முகில் இருந்தாலும் சூரிய வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு பகல் பொழுதைத்தான் நாங்கள் தொடர்ந்து இன்று அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். 24 வெப்பநிலை உயர்ந்து 28 கூடிய உடல்நிலையாக உணர்ந்து கொள்ள போன்றோம். இரவில் 15-14 தான் உணர்நிலையாக இருக்கும். இரவு 8:15 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மாதத்தின் நிறைவுக்குள்ளாகவே 8 மணிக்கு முன்னதாக சூரியன் மறையப்போகின்ற நாட்களைத்தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதை காலநிலை தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு வந்து 8:00 சூரியன் மறைந்து விடுவார். தொடர்ந்து நாளைய தினம் வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலை, 26 உணரப்படும். வெள்ளிக்கிழமையும் கூட வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு நாள் தான். 24 வெப்பநிலை, 27 தான் உணரப்போகின்றோம். வீக்கெண்ட் மழையை கொண்டு வரலாம். சனிக்கிழமை காலை மதியம் சூரிய வெளிச்சம், ஆனால் மாலை அண்மித்த பொழுதில் மழை தொடங்கலாம். மாலை பொழுதில் 5-10 mm அளவிலான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் சனிக்கிழமை இப்போது கூறப்படுகின்றன. 24 வெப்பநிலை, 30 உணரப்படும். இரவு பொழுதிலும் கூட மழை இருக்கலாம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் பகல் வழி சூரிய வெளிச்சம் இருக்கும். மெல்லிய மழையும் கூட கொஞ்சம் வந்து போகலாம். 22 வெப்பநிலை, 25 வரை உணர இருக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமையில். திங்கள் வந்து 24 உணரப்படும், 22 வெப்பநிலையாக இருக்கும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக பகல் வழி நிறைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை 23-25 வரை உணரப்போகின்றோம். முகிலும் வெளிச்சமும் இணைந்திருக்கக்கூடிய பகல் பொழுதும் இருக்கின்ற சாத்தியங்கள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன. இந்த வேளையில் இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு சில தகவல்களை பார்க்கின்ற போது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால் ஈரானுடனான எல்லா வர்த்தக தொடர்புகளையும் நாங்கள் இடைநிறுத்துகின்றோம். ஃபர்தர் நோட்டீஸ் அந்த காலம் வரும் வரை நாங்கள் வந்து இப்போது பேணக்கூடிய மறு அறிவிப்பு வரும் வரை இப்போது பேணக்கூடிய ஈரானுடனான எல்லா வர்த்தக தொடர்புகளையும் இடைநிறுத்துகின்றோம் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றது. அதற்கான காரணம் ஈரானினால் ஏவப்பட்டிருக்கின்ற 2 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் கடல் வழி போக்குவரத்தை குறிவைத்து ஏவப்பட்ட நிலையில் அது கடலில் வீழ்ந்திருக்கின்ற இந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்துதான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் ஃபாரின் மினிஸ்ட்ரி இப்போதைய இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் ஈரான் இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை தாங்கள் ஏவவில்லை என்று சொல்லி ஒரு மறுப்பையும் கூட வெளியிட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. எனவே முக்கியமான ஒரு விடயமாக இன்றைக்கு இந்த செய்தி பகிரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரான், அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முடங்கியிருப்பதன் காரணமாகவும் ஓமஸ் நீரனை சுற்றி தொடர்ந்து காணப்படக்கூடிய முற்றுகையின் விளைவாகவும் எரிபொருள் விநியோக நெருக்கடி தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விலைகள் தொடர்ச்சியாக உயர்வாகத்தான் நீடிக்கின்றன. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை வந்து பொருட்கள் பற்றாக்குறைக்கும் விலை உயர்வுக்கும் வழிவகுத்திருக்கின்றது என்று சொல்லி ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம். இதை தாண்டி இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போரை தீவிரப்படுத்துவாராக இருந்தால் ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ இலக்குகளை தாக்குவது குறித்து ஈரான் பரிசீலித்து வருகின்றது என்று சொல்லி வெளியான செய்திகளுக்கு பிறகு அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி நேட்டோ தெரிவித்திருப்பதாகவும் கூட இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் காலை இப்பொழுதில் 10:04 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 416 289 9993.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-816-2121-0462-4662. Some condition apply.
2: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: MJS Gold House.
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
5: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
5: MJS Gold House.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: வாத்தியார் வீட்டுப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்திருக்கின்றது. இசை ஞானிகளை ராஜாவின் இசையில் 10:18 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
2: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், சி தமிழ் சரிகம பா ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள் August 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோகுமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோகுமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2-wheel டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656,
9: 416-908-5656. திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 10:26 ஆகியிருக்கின்றது. முக்கியமான ஒரு கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. உலகத்தின் முதலாவது ரீவைல்டட் ஷார்க்ஸ், அவற்றை வந்து வளர்ப்பதற்கான ஷார்க் நானிசம் கூட பணியிலே இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக இங்கு இந்த புதிய விபரங்கள், இந்த சுறா இனங்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. உலகில் வந்து முதல் முறையாக இயற்கையிலிருந்து மீட்கப்பட்ட சுறாக்கள் சுறா பராமரிப்பாளர்களால் வளர்க்கப்படுவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ராஜா அம்பட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு ஆக்கிபலாக இருக்கின்றது. இந்தோனேஷியாவின் கரையோரமாக இருக்கக்கூடிய, அதிக பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி ராஜா அம்பட் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. அங்கு இருக்கக்கூடிய கிரீ ஐலண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு தீவை பொறுத்தளவில் அங்கு வந்து இப்போது மீண்டும் 1 மீட்டர் நீளமான அந்த டாட்டட் ஷார்க்ஸ் அந்த நீருக்கடியில் நீந்தி செல்லக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார்களாம். என்ன காரணம் என்று சரி பார்த்தால், இந்த மாதிரியான உடலில் புள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த ஷார்க் இனம் வந்து மிக மிக அதிகளவிலே அழிவை நெருங்கி அது இயற்கையாக வாழக்கூடிய பகுதிகளில் இப்போது இல்லாமல் போயிருக்கின்ற நிலையில் அவற்றை காப்பதற்கென்று முக்கியமான திட்டங்கள் இப்போது முன்னெடுக்கப்பட்டதான மீண்டும் அவற்றை அங்கு காண முடிவதாக சொல்லியிருக்கிறார்கள். இண்டோ பசிபிக் லெப்பர்ட் ஷார்க் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறுத்தை சுறாக்கள், இவற்றை வந்து ஜீப்ரா ஷார்க்ஸ் என்று சொல்லியும் கூட அழைக்கின்றார்களாம். வரிக்குதிரை சுறாக்கள், காரணம் என்ன சொன்னால் அவற்றின் உடலில் வந்து வரிக்குதிரை மாதிரியான அந்த ஒரு கருப்பு வெள்ளை இணைந்திருக்கக்கூடிய நிறங்கள் வரி வரி மாதிரியாகவும் புள்ளி புள்ளியானதாகவும் கூட இருக்கும். வித்தியாசமான உடல் அமைப்பு கொண்டவையாகவும் கூட இவை காணப்படுகின்றன. இவை ஒரு காலத்திலே இந்தோ வெஸ்ட் பசிபிக் ஓஷன், ரெட் சி, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் இயற்கையாக இருக்கின்ற அந்த ரீஃப்ஸில், அதாவது இந்த பவளப்பாறைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக மிக அதிகமாகவே அவை வாழ்ந்திருக்கின்றனவா. அவற்றின் வாழ்விடங்கள் அழிக்கப்படுதல், அதை தாண்டி ஓவர் ஃபிஷிங், அவற்றின் பாப்புலேஷனை 50-70% குறைத்திருக்கின்றது. கடந்த 3 சந்ததிகளாக அவை வந்து இப்போது தொடர்ந்து குறைந்து வருகின்றனவாம். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபோர் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சரினால் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லிஸ்டிலே அவை சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் அவற்றின் அந்த வரலாற்று ரீதியான அந்த ஒரு எண்ணிக்கை வீழ்ச்சி என்று சொல்லி பார்த்தால் இந்த ஷார்க் ஃபின் ட்ரேடின் மூலமாக உருவாக்கப்பட்டிருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்போதும் கூட இந்த ஓவர் ஃபிஷிங் தொடர்பான ப்ரெஷர்ஸ் வந்து தொடர்ந்து நீடிக்கின்ற நிலையில் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ராஜா அம்பத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு தீவு கூட்டங்கள் இருக்கின்ற பகுதியில்

0: ஒரு தசாப்தத்திற்கும் குறைவான காலத்திற்கு முன்பு அவை பெரும்பாலும் முற்றிலும் அழிந்துவிடக்கூடிய ஒரு நிலைதான் தோன்றியிருந்தது. ஆனால் அந்த தீவு கூட்டத்தில் அந்த சுறாக்கள் வந்து இயற்கையாக மீண்டும் வளர்ந்து வருவதற்கு ஒரு 100 முதல் 200 ஆண்டு வரை ஆகலாம் என்று சொல்லியும் கூட IUCN அதனை சேர்ந்திருக்கக்கூடிய நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட ஆபத்து நீடிக்கின்ற நிலையில் இப்போது ரீஷாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குளோபல் குரூப் வந்து அவற்றை மீட்கக்கூடிய நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றது. அந்த சமுத்திரத்தில் வந்து அவற்றின் எண்ணிக்கையை மீண்டும் பெருக்குவதற்கான முயற்சியில் அது இறங்கி இருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷார்க் ரீவைல்டிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த இனிஷியேட்டிவ் தொடர்பான தகவல்களை பார்க்க முடிகின்றது. ஸ்டெகோஸ்டோமா டிக்ரைனியம் ஆக்மெண்டேஷன் அண்ட் ரிகவரி ப்ராஜெக்ட் என்று சொல்லித்தான் அதுக்கு பேரிட்டிருக்கின்றார்களாம். இந்த ப்ராஜெக்டின் பேர் வந்து அந்த ஷாக்கின் விஞ்ஞான பெயரை கொண்டுதானாம் அழைக்கப்படுகின்றது. அதுதான் இந்த ஸ்டெகோஸ்டோமா டைக்ரேனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பெயர். எனவே அவற்றை மீட்கக்கூடிய ஒரு ரிகவரி ப்ராஜெக்டை தான் தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த லெப்பர்ட் ஷாக்ஸை பொறுத்தளவில் இவை உலகத்தின் பல்வேறுபட்ட அக்வரியம்ஸ் அங்கு வைத்து அவை வந்து ப்ரீட் பண்ணப்படுகின்றன. எனவே அவற்றுக்கு பிறக்கக்கூடிய அந்த ஒரு குட்டிகள் வந்து மீண்டும் இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சமுத்திரங்களில் கொண்டு வந்து விடப்படுவதுதான் அந்த திட்டம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ராஜாம்பட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு தீவு கூட்டங்களில் 2019 ஆண்டளவுகளில் வெறும் ஒரு 20 இண்டிவிஜுவல் அடல்ட் ஷாக்ஸ் தான் இருக்கலாம் என்று சொல்லித்தானா அப்போது கணக்கெடுப்பில் அந்த ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளியிடப்பட்டது என்பதைத்தான் அந்த ரீஷாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்டின் எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டர் சொல்லியிருக்கின்றார். எனவே அதன் பின்புதான் தாங்கள் வந்து மிக அதிகமாகவே அவற்றை மீட்கக்கூடிய முயற்சியில் இறங்கியிருந்தோம் என்று சொல்லியும் இப்போது செய்யப்படக்கூடிய அந்த ரீஷாக் ப்ரோக்ராம் தொடர்பான தகவல்களையும் கூட அந்த CEO வெளியிட்டிருந்தாராம். 2015 ஆம் ஆண்டில் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சி அக்வரியம் அங்கு வந்து அவர் விசிட் பண்ணியிருந்தாராம். அப்போது அங்கு பார்த்தால் அங்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய அந்த டேங்க்ஸில் இந்த மாதிரி காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த லெப்பர்ட் ஷாக்ஸ் குட்டிகள் வந்து நீந்தி திரிவதை அவர் பார்த்திருக்கின்றார். அங்கு வந்து அதிகமான குட்டிகள் இருந்திருக்கின்றன. அந்த அக்வரியத்தை நடத்துபவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் கூட இருந்திருக்கின்றதாம். என்னென்று சொன்னால் இந்த பிறக்கக்கூடிய இந்த குட்டிகளை எங்கு கொண்டு சென்று விடுவது என்று சொல்லி அவர்களுக்கு சிக்கலாக இருந்திருந்ததாம். எனவே அந்த நிலையில் தான் அவர் யோசித்திருக்கின்றார், இது ஒரு அருகி வரக்கூடிய இனம், இவற்றை நாங்கள் மீண்டும் இன்னமும் கொஞ்சம் பெருக்கி அதை கொண்டு போய் அந்த இயற்கையான வாழ்விடங்களில் விட்டோம் என்று சொன்னால் அவற்றை பாதுகாக்க முடியுமே என்று சொல்லி அவர் நினைத்ததன் விளைவாகத்தான் இந்த ரீஷாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போது அதிகம் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த ப்ராஜெக்ட் வந்து உலகத்தின் பல்வேறுபட்ட இடங்களிலும் இருக்கக்கூடிய அக்வேரியம்ஸ் அவற்றின் ஒத்துழைப்போடுதானாம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த இண்டோ பசிபிக் லெப்பர்ட் ஷாக்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இவை மனிதர்களுக்கு பாதிப்பில்லாத சுறா இனங்களாகத்தானாம் காணப்படுகின்றன. அதே நேரம் ஏனைய பெரும்பாலான சுறாயினங்களைப் போலல்லாமல் இவை வந்து முட்டைகளை இட்டுத்தானாம் அவற்றின் இனத்தை பெருக்குகின்றன என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சில பெரும்பாலான இனங்கள் வந்து குட்டி எண்ணுகின்றன, ஆனால் இவை வந்து முட்டைகளை இட்டு அதிலிருந்துதானாம் குஞ்சுகள் வெளிவருகின்றன என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த எக்லேயிங் ஷாக்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அதாவது முட்டையிடக்கூடிய ஷாக்ஸில் இந்த லெப்பர்ட் ஷாக்ஸ் தானாம் பெரிய இனங்களாக இருக்கின்றன என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே முட்டையிட்டு அவை குஞ்சு பொறிப்பதன் விளைவாக அவற்றை பாதுகாத்து மீள பெருக்குவது என்பது தங்களுக்கு கொஞ்சம் இலகுவான ஒரு விடயமாகவும் கூட இருப்பதாக அந்த ப்ரோக்ராமை செய்யக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உலகளவிலே இருக்கக்கூடிய அந்த ஷாக்ஸ் இனங்கள் என்று சொல்லி பார்த்தால் அவற்றில் 43 வீதமானவை முட்டையிடக்கூடிய இனங்களாக காணப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இப்போதே இந்த ரீஷாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு திட்டம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 60,000 அக்வரியம்ஸ் இணைந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்டாக முன்னெடுக்கப்படுகின்றதாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஆஸ்திரேலியா, ஹாங்காங், சிங்கப்பூர் என்று சொல்லி பல்வேறுபட்ட இடங்களில் இருக்கக்கூடிய அந்த அக்வரியத்தில் இந்த ஷாக்ஸை வந்து ப்ரீட் பண்ணி இந்த ப்ரோக்ராமின் அடிப்படையில் அதுக்கு பிறகு அந்த குட்டிகள் வந்து இயற்கையாக அவற்றின் வாழ்விடங்களில் விடப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அக்வரியம்ஸில் சேகரிக்கப்படக்கூடிய பொறிக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான முட்டைகள் சேகரிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவை வந்து இந்த ராஜா அம்பட் இந்தோனேஷியா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள், புக்கெட் போன்ற இடங்கள், தாய்லாந்தில் இருக்கின்ற அந்த புக்கெட் போன்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பயிற்சி அளிக்கப்பட்ட ஷாக் நானிஸ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய சுறா பராமரிப்பாளர்களினால் அவை பராமரிக்கப்பட்டு அந்த குஞ்சுகள் வழி வருகின்ற போது அவை மிகச்சரியான ஒரு சுற்றுச்சூழலில் வளர்க்கப்பட்டு தாங்களாக உணவு தேடக்கூடிய அளவுக்கு அவை வளர்கின்ற போது அவற்றை கொண்டு போய் இயற்கையான வாழ்விடங்களில் விட்டு இப்போது பாதுகாக்க தொடங்குகின்றார்கள் என்பதும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த திட்டம் தொடர்பான கேள்விகள் நிறையவே எழுப்பப்படுகின்றன. ஒரு சில நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இப்போது இந்த பகுதிகளில் மீண்டும் அந்த ஷாக்ஸ் இருப்பதன் காரணமாக மீன்பிடி தொடர்பான கட்டுப்பாடுகள் அதிகம் செயற்படுத்தப்பட முடியாத நிலையில் இருப்பதன் காரணமாகவும் அவை மீளவும் அதிகமாக மீன்பிடித்தலில் சிக்கலாம், அதன் காரணமாக அவற்றின் எண்ணிக்கை மீளவும் குறையலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சுறாக்களை வந்து பாதுகாக்கப்பட்ட நீர்பிரதேசங்களில் விட்டாலும் கூட அவை எங்கே இருக்க விரும்புகின்றதோ அங்கே சென்றுதானாம் இருக்கும். எனவே இந்த நிலையில் மீன்பிடித்தலின் மூலமாக அவை மீண்டும் அளிக்கப்படக்கூடிய ஆபத்து தொடர்ந்து நீடிக்கின்றது. மக்களுக்கு அவற்றை பாதுகாக்க வேண்டிய அந்த ஒரு அவசியத்தை வலியுறுத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த ஓவர்ஃபிஷிங் சரியாக வந்து குறைக்கப்பட்டால் மட்டும்தான் அவற்றை பாதுகாக்க முடியும் என்பது தொடர்பான பல விடயங்கள் இந்த லெப்பர்ட் ஷாக்ஸை பாதுகாக்கக்கூடிய வகையில் பகிரப்பட்டிருக்கின்றன. 10:36 இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு வாகன விபத்து தொடர்பாக அறிவித்தல் ஒன்று வெளியிடப்படுகின்றது. 401 ஈஸ்ட் பவுண்ட் வெஸ்ட்னி தாண்டிய இடத்தில் விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக 4 லேன்ஸ் வந்து தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. ஈஸ்ட்பவுண்ட் 401 வெஸ்னி தாண்டிய பகுதியில்தான் 4 லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது.
1: I love, love, love, love, love, love.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், ஸ்ரீ லங்கன் dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM business.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
6: 416-461-6401.
7: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 10:50.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர்ஷன் முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: ஸ்காப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

நேரம் சரியாக காலை 11 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை 1% நாளைக்கும் உயர இருக்கின்றவை தொடர்பான தகவல்கள் பகிரப்படுகின்றன. 3% விலை உயர்வை இன்றைக்கு சந்தித்திருக்கின்றோம். நாளைக்கு இன்னும் 1% விலை உயரலாம். சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு பகல் பொழுதை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். முகில் வெளிச்சம் இணைந்திருக்கும். 21 இப்போதே வெப்பநிலை, 23°C உணரப்படுகின்றது. 24 வரை வெப்பநிலை உயர்ந்திருக்கும் என்று 28 கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போன்றோம். இரவில் 15-14 உணரப்படும். 8:15 சூரியஸ்தமனம் என்ற எதிர்வு கூறப்படுகின்றது. தொடர்ந்து வரக்கூடிய நாளைய தினம் வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் வெளிச்சத்தை காணக்கூடிய ஒரு பகல் பொழுதைத்தான் வியாழக்கிழமையும் கொண்டிருக்கும். வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கலாம். 24 வெப்பநிலை, 26 உணரப்படும். வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரிதான் பிரதானமாக வெயில் இருக்கும். 24 வெப்பநிலையாகவும் 27 உணர்நிலையாகவும் இருக்கும். வீக்கெண்டில் மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. சனிக்கிழமை காலை மதியம் சூரிய வெளிச்சம் இருக்கும். மாலை பொழுது அண்மித வேளையில் மழை தொடங்கலாம். மாலை வழி 10 mm வரைக்கும் கூட மழைப்பொழிவுக்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. இரவிலும் கூட தண்டர் ஸ்டோம் தொடர இருக்கின்றது. வருகின்ற சனிக்கிழமை 24 வெப்பநிலையாகவும் 30 உணர்நிலையாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 22-25 உணரப்படும். சூரிய வெளிச்சமும் பகல் பொழுதில் இருக்கும். மெல்லிய மழை இடையில் வந்து போகலாம். திங்கட்கிழமை 22-24 உணரப்படும். வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். செவ்வாயை பொறுத்தளவில் 23 இருக்கும். 25 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கின்ற பகல் பொழுதையும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கனடிய பொருட்கள் மீது புதிதாக அறிமுகம் செய்திருக்கக்கூடிய அந்த வரி, அதன் அமுலாக்கம் வந்து நேற்று வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் நீடித்திருந்த நிலையில் பல பொருட்கள் மீதான இந்த 50% சுங்கவரியை 3 நிறுத்தி வைக்கின்றேன் என்று சொல்லி நேற்றைக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு பொழுதில் தான் அவர் அறிவித்திருந்தார். இந்த கடுமையான வரிகள் அமலுக்கு வருவதற்கு ஒரு 2 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்திற்கு முன்பு தான் அந்த முடிவை அவர் வந்து அறிவித்திருந்தார் என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான ஒரு ஆன்லைன் போஸ்ட் ஒன்றில் அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், ஆவணங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு உட்பட்டு கனடாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு உண்மையின் அடிப்படையில் வரிகளை தாமதப்படுத்தியிருக்கின்றேன் என்று சொல்லித்தான் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருப்பதாகவும் கூட தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த அமெரிக்க அதிபரின் நிர்வாகம் ஆரம்பத்தில் வரிகளை விதிப்பதாக அச்சுறுத்தியதற்கான காரணங்களை குறிப்பிட்டிருந்தது. எனவே அந்த குறிப்பிடப்பட்டிருந்த காரணங்கள் இப்போது அவற்றில் சிலவற்றை விட்டு கொடுப்பதற்கு கனடாவின் அந்த பேச்சுவார்த்தையாளர்கள் ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியதன் காரணமாக பொது நலன் கருதித்தான் இப்போது இந்த வரிகளை அமுல்படுத்துவதில் ஒரு 3 நாங்கள் தாமதித்திருக்கணும் என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபர் அந்த காரணத்தையும் கூட குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக கனடாவின் பிரைம் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டை பொறுத்தளவில் குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இன்னும் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் இருக்கின்றன என்று சொல்லித்தான் அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கெனடிய பொருட்கள் மீது தொடர்ந்து அமுல்படுத்தி வரக்கூடிய இந்த டாரிஃப்ஸ் என்று சொல்லி பார்க்கின்ற போது அதில் லேட்டஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டாரிஃப்ஸ் இது வந்து சற்று கடுமையான வரி அமலாக்கமாகத்தான் பார்க்கப்பட்டிருந்தது. அது இப்போது பிற்போடப்படாவிட்டால் நேற்றைக்கு புதன்கிழமை நள்ளிரவு பொழுது சரியாக மன்னிக்கவும் இன்றுதான் புதன்கிழமை, இன்று அதிகாலை 12:00 அமலுக்கு வர இருந்தது என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புதிய லெவிஸ் என்று சொல்லி பார்க்கின்ற போது 100 பொருட்களை பாதிக்கக்கூடிய வகையில் தான் அது அமலுக்கு வர இருந்தது. பிளைவுட்ஸ், சிமெண்ட், வைன், ஹாக்கி ஸ்டிக்ஸ் போன்றவை உட்பட 100 பொருட்கள், அதாவது 28 பில்லியனுக்கும் அதிகமான பெருமதி கொண்ட அந்த பொருள் வர்த்தகத்தில் தான் அந்த வரிகளை அமலாக்கம் செய்ய இருக்கின்றவை தொடர்பாக ஏற்கனவே அமெரிக்க அதிபர் அறிவித்திருந்த நிலையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு தான் இப்போது ஒரு 3 அந்த வரி அமலாக்கத்தை பிற்போடுகின்றேன் என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பை
அவர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த காலக்கெடுவுக்குள் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்காக போராடி வந்திருக்கக்கூடிய கெனடிய பேச்சுவார்த்தையாளர்களுக்கு இது ஒரு அவகாசத்தை இப்போது அளிப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இந்த ஒரு வரி தொடர்ச்சியாக நிரந்தரமாக இடைநிறுத்தப்படுமா அல்லது நிறுத்தப்படுமா என்பது தொடர்பான கேள்விகள் இப்போது முன்னெடுக்கப்படுகின்றன. அதற்கான பல்வேறுபட்ட பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு கெனடிய அரசாங்கம் தயாராக இருக்கின்றமை தொடர்பான செய்திகளும் வெளியிடப்படுகின்றன. 11:05 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: Markham and Macnical Sandipil, The Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000.
10: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

11:18 இஸ்டெஃபெமோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் அதிலும் குறிப்பாக ஆண்டாரியோவில் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகளின் பிளாஸ்டிக் மாசுபாடு தொடர்பான முக்கியமான விடயங்கள் தான் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றன. கிரேட் லேக்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவற்றை ஒவ்வொரு வருடத்திலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் கிலோகிராம்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து சென்று சேர்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் ப்ராப்ளம் என்று சொல்லி பார்க்கின்ற போது அது வந்து தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே சுற்றுச்சூழலில் இருக்கின்ற இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றக்கூடிய பல்வேறுபட்ட புதிய தொழில்நுட்பங்களையும் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தொடர்ந்து தள்ளப்படுகின்றோம். அதிலும் இந்த கிரேட் லேக் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்டாரியோவின் அந்த பெரிய நீரேரிகள் அவற்றின் கரையோரமாக சென்று சேரக்கூடிய இந்த பிளாஸ்டிக்ஸ் அவை ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து சற்று விடுபடுவதற்கு அந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் ப்ராப்ளத்தை கையாளுவதற்கு கிரேட் லேக்ஸ் ரீஜனிலே காணப்படக்கூடிய அந்த கடற்கரை ஓரமாக நிறைந்து கிடக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸை துப்புரவு செய்தல் என்பது மிக அவசியமாகின்றது. பல்வேறுபட்ட வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டாலும் கனடாவை பொறுத்தளவில் இந்த கிரேட் லேக் ரீஜன்ஸில் இருக்கின்ற அந்த பீச்சஸை துப்புரவு செய்வதற்காக ஃபுல்லி எலக்ட்ரிக் ரிமோட் கண்ட்ரோல் ரோபோ ஒன்று பயன்படுத்த தொடங்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2025 கிரேட் லேக்ஸ் பிளாஸ்டிக் கிளீன் அப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டது. அதாவது இந்த ஒன்டாரியோவின் பெரிய நீரேரிகள் அவற்றை துப்புரவு செய்யக்கூடிய ஒரு தூய்மைப்படுத்தல் திட்டம். அதன் முடிவுகள் வந்து இந்த நீர்நிலைகளிலும் அதனை சூழ இருக்கின்ற கடற்கரைகளிலும் எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் குவிந்திருக்கின்றது என்று சொல்லி ஒரு வரைபடத்தை எங்களுக்கு கொடுத்திருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவற்றையெல்லாம் துப்புரவு செய்தல் என்பது மிக மிக அவசியமாகின்றது என்பதன் அடிப்படையில் அந்த பிளாஸ்டிக் ரிமூவல் எஃபர்ட்ஸில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்வைத்தான் இப்போதைய அந்த புதிய அந்த பிபாட் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த ரோபோ வந்து எங்களுக்கு கொடுக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து ஃபுல்லி எலக்ட்ரிக்காக செயற்படக்கூடியதாக இருக்குமாம். ரிமோட் கண்ட்ரோலினால் இயக்கப்படக்கூடிய ஒரு பீச் கிளீனிங் ரோபோவாகத்தான் அது கனடாவிலே இப்போது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ரோபோ என்ன செய்யும் என்று சொன்னாலும் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த மணலை அப்படியே வாரி சீவி தனக்குள்ளாக அதை இழுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அதில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் ஃபில்டரினால் அரித்து கொண்டே இருக்குமா. எனவே அந்த மெட்டீரியல் வந்து அங்கு அந்த ஃபில்டர்ஸுக்குள்ளே சிக்கிக்கொள்ளுகின்ற போது துப்புரவாக்கப்பட்ட மண் வந்து மீண்டும் அந்த கடற்கரையோரத்தில் விடுவிக்கப்படுகின்றது என்பதும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இது வந்து ஒரு பெரிய பயன்மிக்க ஒரு புதிய பயன்பாட்டை கொடுக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இதனை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது மேலதிகமாகவும் கூட ஒரு துப்புரவான ஒரு கடற்கரை உரத்தை உருவாக்க முடியும் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த கிரேட் லேக்ஸ் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் தொடர்பாக வெளியிடப்படக்கூடிய அறிக்கை இந்த ஆண்டும் கூட வெளியிடப்பட்ட நிலையில் இந்த மாதிரியான பிராந்தியங்களில் இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் எப்படி பரவுகின்றது என்பதையும் நீர்ப்பகுதி மற்றும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய கடற்கரைகள் மற்றும் இந்த மழைநீர் வடிகால் அமைப்புகளில் காணப்படும் குப்பைகளை பல்வேறுபட்ட தூய்மைப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் எப்படி அகற்றுகின்றன என்பதையும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் என்பதையும் இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் பிபாட் ஒன்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய ரோபோ ஒன்று பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றமே ஒரு பெரிய முன்னேற்றமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த ரோபோவினால் 1 மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் பரப்பளவை துப்புரவு செய்ய முடியுமாம். அதே நேரம் இந்த மணல் மேற்பரப்பிற்கு கீழே ஒரு 4 மில்லிமீட்டர் ஆழம் வரையிலான பகுதியை அதனால் சலித்து எடுக்க முடியும் என்பதும் கூட அதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நன்மையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் சற்று புதைந்த நிலையில் இருக்கக்கூடிய சிறிய பிளாஸ்டிக்ஸையும் கூட அதனால் சுத்தம் செய்ய முடிகின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு
பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட பிளாஸ்டிக் பொருட்களால் நாங்கள் கடற்கரைகளை நிரப்புகின்றோம். பாவித்தெறியப்பட்டிருக்கக்கூடிய டாய்ஸ், ஃபயர்வொர்க்ஸ், அதுக்கு பிறகு அங்கு கைவிடப்படக்கூடிய அந்த குப்பைகள், ஃபுட் பேக்கேஜிங், சிகரெட் பட்ஸ் மற்றும் உடைந்திருக்கக்கூடிய இந்த ஃப்ராக்மெண்டட் பிளாஸ்டிக்ஸ் போன்றவை கடற்கரை ஓரங்களை நிறைத்திருப்பதை நாங்கள் நாளாந்தம் அங்கு செல்லுகின்ற போது காண முடிகின்றது. பிளாஸ்டிக் அகற்றக்கூடிய அந்த ஒரு முன்னெடுப்புகளின் மூலம் இந்த கிரேட் லேக்ஸ் கடற்கரைகளில் பீபாட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 43,000 மேற்பட்ட குப்பைகள் சேகரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவை பிரிக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பீபாட் வந்து ஒரு கிளீனப் டிவைஸ் மட்டுமல்லாமல் அது மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு என்கேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் டூலாகத்தான் காணப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய ரூபம் ஒன்று கடற்கரையில் இயங்குகின்ற போது மக்கள் அதை பார்ப்பார்கள், அது எதுக்காக அங்கு இயக்கப்படுகின்றது என்று சொல்லி அவர்கள் யோசிப்பார்கள். ஒரு அட்டென்ஷனை அது ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த நிலையில் தாங்கள் போடக்கூடிய அந்த குப்பைகள் என்ன தாக்கத்தை அந்த சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் என்று சொல்லி சற்று அவர்கள் சிந்திக்கவும் தொடங்குவார்கள். இந்த நிலையில் பப்ளிக் என்கேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் டூலாகவும் கூட அதனால் செயற்பட முடிகின்றது என்று சொல்லித்தான் அந்த விவரங்களும் கூட அந்த ஒரு பீபாட் ரோபோ தொடர்பாக வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கடற்கரையோரமாக அதிகம் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகளில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து 70% நிரப்புவதாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அதில் பல்வேறுபட்ட உடைந்திருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் ஒவ்வொரு அளவிலும் கூட நிறைந்திருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதுதான் ஒரு பரந்துபட்ட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் நாளாந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை உள்ளெடுக்கின்றோம் என்று சொல்லி எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் உண்ணக்கூடிய உணவு, நாங்கள் குடிக்கக்கூடிய நீர் மற்றும் நாங்கள் சுவாசிக்கின்ற இந்த காற்று எல்லாவற்றிலும்

எங்களுக்கும் கூட அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதும் கூட மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. பல்வேறுபட்ட மீனினங்கள் தொடர்ந்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் 2015 ஆண்டாரியோவின் ஹாமில்டன் ஹார்பரில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு வந்து பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்ததா. ஒரு பிரவுன் புல்ஹெட் அந்த ஒரு மீன் ஒன்று பரிசோதிக்கப்பட்ட நிலையில் அதன் உடலில் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பல மெட்டீரியல்ஸ், அதை அதனோடு சேர்த்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்லி பல்வேறுபட்ட சிந்தட்டிக் பிளாஸ்டிக்ஸ் 1915 வரைக்கும் நிறைந்திருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டது. அதாவது 1915 சிந்தட்டிக் பார்ட்டிகல்ஸ் அதன் உடலில் நிறைந்திருந்ததாக அந்த ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டது என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். உலகில் எந்த ஒரு மீனிலும் இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே இதுதான் அதிக எண்ணிக்கையிலான அந்த துகள்கள் என்று கூட அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எப்படி நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்ற போது அவற்றை உண்ணக்கூடிய மனிதர்கள் உட்பட ஏனைய விலங்குகளும் கூட பாதிப்பை சந்திக்கின்றன என்பதும் இங்கு சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய உண்மையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிளாஸ்டிக் ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது சிறிய பிளாஸ்டிக் துண்டுகள் என்று சொல்லி பார்த்தால், அதை சூழ இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட ரசாயனங்களையும் கூட உள்ளெடுத்து அதுக்கு பிறகு அது இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக மாறுவாம். எனவே இந்த நிலையில் அப்படிப்பட்ட அந்த திறன் அதுக்கு இருப்பதன் காரணமாக அவை வந்து அந்த நீரின் மேற்பரப்பை இருட்டாக்குகின்றன. இதை தாண்டி பல்வேறுபட்ட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அங்கு வளர்வதற்கான வாய்ப்பையும் அந்த பிளாஸ்டிக் ஃப்ராக்மெண்ட்ஸ் உருவாக்கி விடுவதாகவும் ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. எனவே அந்த நீர் வந்து மிக மாசுபடுத்தப்பட்ட நீராகவும் கூட மாறுகின்றது. இதை தாண்டி அந்த பிளாஸ்டிக்ஸ் துகள்கள் வந்து அடர்த்தியாகிய நிலையில் அந்த நீர்ப்பரப்பை நிறைப்பதன் காரணமாக அந்த இடம் வந்து இருட்டடிக்கப்படுகின்றது. அதற்கு கீழே வளரக்கூடிய தாவரங்களுக்கு தேவையான சூரிய வெளிச்சமும் கிடைக்காமல் போகின்றது. அவை மூச்சு திணறுகின்றன. முழுமையாகவே அந்த அக்வாட்டிக் என்வாயர்மெண்ட் வந்து பாதிப்பை சந்திக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உட்பட ஏனைய பிளாஸ்டிக்ஸ் ஏற்படுத்தக்கூடிய மாசுக்கள் தொடர்பாக பேசப்படுகின்றது. 11:27 இசை எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: திசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca. கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
1: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-யுடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
6: பாட்டுக்கொரு பண்பலை 102.7.

கிருஷ்ணா திரைப்பட பாடல் அது. எஸ் ஏ ராஜ்குமார் இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் சித்ராவோடு இணைந்து அந்த பாடலையும் பாடியிருக்கின்றார். 11:41 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களது உடலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டால் நாங்கள் உடனடியாக வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, கால்சியம், அயன் என்று சொல்லிக்கொண்டே போவோம். ஆனால் நாங்கள் எதிர்பாராத ஒரு தனிமம் வந்து இங்கு பேசப்படுகின்றது. அது என்னன்னு சொன்னால் லித்தியம். லித்தியம் என்று சொல்லி அந்த பேரை கேட்ட உடனே எங்களுக்கு வந்து இப்போதே இந்த பேட்டரிஸ் போன்றவை தான் ஞாபகத்துக்கு வரும். மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த பேட்டரிஸ் போன்றவற்றை தயாரிப்பதுக்கெல்லாம் இந்த லித்தியம் வந்து அதிகம் தேவைப்படுவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உடைய ஒரு அந்த எலிமெண்ட் வந்து வெவ்வேறு வகையான பயன்பாட்டை கொண்டிருக்கின்ற நிலையில் பைபோலர் டிஸ்ஆர்டர் அதனை குணப்படுத்துவதற்கான ட்ரீட்மெண்டிலும் கூட பயன்படுத்தப்படுகின்றதாம். ஏற்கனவே அதனை நாங்கள் ஒரு சில இயற்கையான உணவுகளின் மூலமாகவும் கூட உள்ளெடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எந்த உணவுப் பொருட்களில் எல்லாம் இந்த லித்தியம் இருக்கின்றதுன்னு சொல்லி பார்த்தால் சாதாரணமாக நாங்கள் குடிக்கக்கூடிய அந்த ட்ரிங்கிங் வாட்டர் மற்றும் ஒரு சில பிளான்ஸ் அதாவது கோவா, உருளைக்கிழங்கு, ஹோல் கிரெயின்ஸ் போன்றவற்றிலெல்லாம் இந்த லித்தியம் காணப்படுகின்றது. அதனை நாங்கள் இயற்கையாகவே தெரிந்தோ தெரியாமலோ உள்ளெடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு மினரலை பொறுத்தளவில் இது தொடர்பாக பலருக்கும் அதிகம் தெரிவதில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அண்மைய ஒரு ஆய்வு வந்து நேச்சர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜேர்னலில் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் என்ன சொல்லப்படுகின்றதுன்னு சொன்னால் இந்த லித்தியம் வந்து எங்களது மூளை ஆரோக்கியத்தில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடும் என்ற ஒரு பரிந்துரை தான் அங்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலும் முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டிமென்ஷியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நரம்பியல் நோய் வராமல் எங்களை பாதுகாப்பதற்கு அது உதவக்கூடும் என்று சொல்லித்தான் இப்போதைய ஆரம்பக்கட்ட முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு 10 வருட காலப்பகுதியில் மூளையில் இருக்கக்கூடிய அந்த உலோகங்கள் அதில் மறதி நோயின் மிக பொதுவான வடிவமாக சொல்லப்படக்கூடிய அல்சைமர் நோயுடன் எப்படி தொடர்பு கொண்டதாக இருக்கின்றன என்று சொல்லி விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செய்து வருகின்றார்களா. எனவே இந்த நிலையில்தான் இப்போது லித்தியமும் கூட அந்த டிமென்ஷியா வராமல் தடுப்பதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது என்று சொல்லி ஒரு புதிய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபெசர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அண்ட் நியூரோலஜி அவர் இந்த ஆய்வை தலைமையை தாங்கி நடத்தியிருக்கின்றார். இந்த ஆய்வை பொறுத்தளவில் உயிரிழந்தவர்களது மூளைகள் வந்து ஆய்வு செய்யப்பட்டிருந்தன. 27 மெட்டல்ஸை அந்த மூளைகளில் வந்து அவர்கள் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறார்களாம். இந்த போஸ்ட்மார்ட்டம் பிரெயின்ஸ் என்று சொல்லி பார்க்கின்ற போது இவை வந்து ஆரோக்கியமான மனிதர்களிடையிருந்து பெறப்பட்ட மூளைகளாக இருந்திருக்கின்றன. ஒரு சில வந்து கொஞ்சம் மைல்டான கோக்னிட்டிவ் இம்பயர்மெண்ட் இருக்கக்கூடிய மூளைகளாக இருந்திருக்கின்றனவாம். ஒரு சில மூளைகள் வந்து அல்சைமர்ஸ் அந்த டிசீஸினால் பாதிக்கப்பட்டவர்களது மூளைகளாகவும் கூட இருந்திருக்கின்ற நிலையில் அந்த மூளைகளில் இருந்திருக்கக்கூடிய அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முன்மூளை பகுதி வந்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்சைமர் நோயினால் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய அந்த முன்மூளை பகுதியை வந்து மிக அதிகமாகவே ஆய்வுக்குட்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் என்ன சொல்லப்படுகின்றது சொன்னால் அறிவாற்றல் குறைபாடு அல்லது மறதி நோய் அதாவது இந்த கொக்னிட்டிவ் இம்பயர்மெண்ட் அல்லது டிமென்ஷியா போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டவர்களது அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதில் லித்தியத்தின் அளவு கணிசமாக குறைந்திருப்பதும் கூட அந்த ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது என்பதைத்தான் இங்கு அந்த நேச்சர் ஜேர்னலில் அந்த விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். லித்தியத்திற்கும் மூளை ஆரோக்கியத்திற்கும் இடையே ஒரு தொடர்பினை அவர்கள் கண்டறிந்த நிலையில் அல்சைமர் போன்ற மூளை அறிகுறிகளை கொண்டிருக்குமாறு இனப்பெருக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற எலிகளை பயன்படுத்தி அடுத்த கட்ட பரிசோதனையை அவர்கள் செய்து பார்த்திருந்தார்கள். அதில் என்ன முடிவு பெறப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தால் இந்த முறை இந்த எலிகளில் லித்தியம் வந்து அமலாய்டு பீடா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீன் தான் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டிமென்ஷியாவுக்கான பங்களிப்பை ஏற்படுத்துகின்றது. எனவே அந்த புரோட்டீனோடு அந்த லித்தியம்
இணைந்து கொண்டுதாம் அந்த எலிகளில் செய்யப்பட்ட ஆய்வில் அது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். சில எலிகளுக்கு அவற்றின் வாழ்நாள் முழுவதுமே மற்றவற்றை விட குறைந்த அளவு லித்தியம் கொடுக்கப்பட்டதன் காரணமாக அவற்றுக்கு அல்சைமர் போன்ற மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து விரைவாகவே வந்தமையும் கூட அவதானிக்கப்பட்டிருந்ததாம். அதே நேரம் ஒரு போதுமான அளவுக்கு லித்தியத்தை கொடுத்திருக்கக்கூடிய அந்த எலிகளின் மூளைகள் வந்து அந்த மாதிரியான அந்த நோய்களின் அறிகுறிகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்ததையும் கூட உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு இந்த ஆய்வில் சொல்லியிருக்கின்றார்கள். லித்தியம் கார்பனேட் வந்து ஏற்கனவே பைபோலர் டிசார்டரை குணப்படுத்துவதற்கான மெடிக்கேஷனாக பயன்படுத்தப்படுவதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதே நேரம் லித்தியம் ஓரேட் இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாகவும் கூட விற்கப்படுகின்றதா. ஒரு சிலர் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான சப்ளிமெண்ட் வந்து குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளுகின்ற போது அது பிரெயின் ஹெல்த்துக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குமாம். ஆனால் அளவு அதிகரிக்கின்ற போது அது டாக்ஸிக்காக கூட இருக்கலாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. லித்தியம் என்று சொல்லி பார்த்தால் இதுவரைக்கும் மனித மூளையை அது பாதுகாக்கும் என்று சொல்லி இன்னும் முழுமையாகவே நிரூபிக்கப்படவில்லை. அதே நேரம் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அது ஒரு எசென்ஷியல் மினரலாகவும் கூட அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இயற்கையாக காணப்படக்கூடிய அந்த உணவுகளின் மூலமாக நாங்கள் அதனை சரியான அளவுக்கு உள்ளடக்கின்ற போது அது டிமென்ஷியா மாதிரியான அந்த நோய்கள் வராமல் எங்களை கொஞ்சம் பாதுகாக்கலாம் என்று சொல்லித்தான் இந்த நேச்சர் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வு முடிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:47 நிமிடமாக இருக்கின்றது.

11:52 இருக்கின்றது. நேற்று என்ற நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய வருஷமும் முகிலும் இணைந்திருக்கின்ற பகல் பொழுதை தான் இன்று நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கின்றோம். 22 இப்போதைய வெப்பநிலை, 25 உணரப்படுகின்றது. வெப்பநிலை உயர்வு 24 இருக்கும், 29 வரை இன்று கூடிய உணர்ந்து கொள்ளலாம். அமர்வில் 15-14 உணரப்படும். 8:15 சூரியஸ்தவனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலை இன்றைக்கு 3% உயர்ந்திருக்கின்ற நிலையில் நாளைக்கு இன்னும் 1% விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரைக்கும் இன்றைய தினம் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருந்த நீர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நான் உங்களுக்கு தொடர்ந்து அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நீர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: Scarborough-வின் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350, seyontax.ca.
6: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
7: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
7: பூவே பூவே பெண் பூவே,
6: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
7: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
1: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 முதல் பிற்பகல் 3 வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
8: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு நிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 19 தேதி 2026 ஆண்டின் புதன்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்றி நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது 3 வரை வாட்ஸ்அப் ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதே 102.7 உடாக இணைந்திருக்கலாம். அதே போன்று istfm.ca போனீங்கன்னா உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாடலாம். அதே வேளையில் அதிலேயே வந்து எங்களுடைய ஆப்பையும் நீங்கள் ஜஸ்ட் 1 கிளிக்லேயே டவுன்லோட் பண்ணி இலவசமாக அதனுடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். istfm.ca. அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com. சரி, வெளியே வந்து வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெளிச்சமான ஒரு பொழுதாகத்தான் இருக்கின்றது. 22 இப்போது இருக்கின்றது வெப்பநிலை. அதே வழியில் இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 24 இருக்கப் போகின்றது. 2 நாட்களிலும் சூரிய வெளிச்சம் இருக்கப் போகின்ற பொழுதாகவும் இருக்கப் போகிறது. இன்றைக்கு மழை வந்து ஏர்லி மார்னிங்கில் எல்லாம் பொழிந்து விட்டாச்சு. சரி, இனி வந்து எங்களுக்கு வெளிச்சமான பொழுது தான் இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% மீளவும் அதிகரிக்க இருக்கின்றது. நேரிலிருந்து இன்றைக்கு வந்து 3% உயர்வடைந்திருந்தது. இன்றைய நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 1% உயர்வடைய இருக்கின்றது.

12 மணி 7 நிமிடம் இஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம். நேற்றைய நாள் ஒரு முக்கிய கவனம் பெற்றிருந்தது, அதாவது கனேடியர்களுக்கு ஒரு கவனத்துக்குரிய ஒரு நாளாக இருந்தது. என்ன சொன்னால், இன்று அதிகாலை ஒரு 12 மணி தொடக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த 50% வரிகள் வருமா வராதா அப்படின்னு சொல்லி, என்னென்னு சொன்னால் எங்களுடைய அஃபிஷியல்ஸ் வந்து மிக தீவிரமாக ஒரு உடன்படிக்கையை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டிருப்பதும் தெரிந்த ஒரு விஷயம். கனேடிய பிரதமர் மாக்கானி கூட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோடு தொலைபேசியில் உரையாடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நிலையிலே ஒரு அளவுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன என்று சொன்னால், ஒரு 3 நாட்களுக்கு வந்து இந்த 50% வரியை வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருக்கின்றார், இடைநிறுத்தி வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி. அவருக்கு இரவில் தான் நல்ல நேரம் தெரியும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அவருக்கு வந்து இரவில் தான் அவர் ஆக்டிவாக இருப்பார். அந்த 10-15 வந்து அவருடைய ட்ரூத் சோஷியல் தளத்திலே வந்து அவர் இந்த செய்தியை தெரிவித்திருந்தார். பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருப்பதன் அடிப்படையிலே வந்து பல விடயங்கள் எங்களுக்கு முடிவுக்கு வர வேண்டி இருக்கின்றது. இந்த நிலையில் ஒரு 3 நாட்களுக்கு வந்து தான் இந்த பேச்சுவார்த்தைகளை, அதாவது இந்த 50% வரியை வந்து நிறுத்தி வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். சரி, அந்த விடயமும் ஒரு அளவுக்கு நல்ல செய்தி தான், உடனே வராமல் ஏதாவது அதுக்கிடையிலேயும் ஒப்பந்தம் எட்டப்படலாம். அந்த நல்ல செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 12 மணி 9 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கள ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Ikumadayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukirar, 416-299-1020.
5: Ideal Dreams Entertainment and Maja Valangam, Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில். டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். விஐபி டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
10: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167318453.
11: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

12:22 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கிறது என்ன அப்படி என்று சொன்னால், இப்போது நீங்கள் வெளியிலே செல்லும் போது எங்கேயாவது குறிப்பாக பார்க் போன்றவற்றிலோ அல்லது வெளிப்புறங்களிலோ உங்களுடைய சுற்றுப்புறங்களிலோ நீங்கள் ஏதாவது ஒரு இறந்த அல்லது காயப்பட்ட வைல்ட் அனிமல்ஸ் வன விலங்கு ஒன்றினை கண்டீங்க என்று சொன்னால் உங்களுடைய கைகளில் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம், உடனடியாக சிட்டிக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. 311 நீங்கள் அழைக்கலாம், அல்லாவிட்டால் toronto.ca போய் அது தொடர்பாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இதிலே கிருமிகள் எல்லாம் இருக்கலாம், ஆகவே நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண வேண்டாம், உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் உடனடியாக சிட்டிக்கு தெரியப்படுத்துங்கள், 311 அழைத்து அல்லது ஆன்லைன் மூலம் அப்படி என்று சொல்லி சிட்டி தெரிவித்திருக்கின்றது. அதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த விஷயம், ஷேக் ஷாக், இது ஒரு மிகவும் பிரபலமான ஒரு உணவு சங்கிலி என்பது தெரிந்த ஒரு விஷயம், அமெரிக்காவை சேர்ந்தது. அது இப்போது தங்களுடைய 3 புதிய கிளைகளை வந்து ஓக்வில், பெர்லிங்டன், லண்டன் போன்ற இடங்களில் திறக்க இருக்கின்றோம் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது ஒன்டாரியோவிலே. அதிலும் ஒன்டாரியோ லண்டனில் திறக்கப்பட இருக்கின்ற இந்த கிளையில் முதல் முதலாக இவர்களுடைய டிரைவ் த்ரூ அமையப் போகின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்கன் பேக் செயினான ஷேக் ஷேக். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட திகதி வந்து தெரிவிக்கப்படவில்லை, ஆனாலும் ஓக்வில் மற்றும் பெர்லிங்டன் லொக்கேஷன்ஸ் வந்து இந்த ஆண்டு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியும், லண்டன் லொக்கேஷன் வருகின்ற ஆண்டு 2027 திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். அவர்களுடைய சிக்னேச்சர் மெனு இதில் வந்து ஆங்கஸ் பீஃப் பர்கர்ஸ், வெஜி ஷேக்ஸ் ஷேக்ஸ், அதேபோன்று சிக்கன் சாண்ட்விச்சஸ், கிரிங்கிள் கட் ஃப்ரைஸ், ஹேண்ட் ஸ்பன் ஷேக்ஸ், அதே போன்று ஃப்ரோசன் கஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி ஏராளமான உணவுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது ஷேக் ஷேக். சரி, அதனுடைய பிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். 12:24 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நாட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார். தீவிரமான பேச்சுவார்த்தைகளை கனடா முன்னெடுத்து வரும் நிலையில் ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையில் உள்ளதாகவும் ட்ரம்ப் நேற்றிரவு தெரிவித்துள்ளார். இருதரப்புக்கும் சிறந்ததாக ஒரு ஒப்பந்தம் உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுக்களில் கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள கனடிய பிரதமர் மார்க் கார்னி, எனினும் முக்கியமான பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. 56 நாட்கள் இந்த மூன்றாம் கட்ட அகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இதன்போது 10 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. மூன்று கட்டங்களில் இதுவரையில் 110 நாட்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகளில் மொத்தம் 583 எண்புக்கூடுகளும் ஏராளம் சான்று பொருட்களும் கண்டறியப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் மேலும் எலும்புக்கூடுகள் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் 4 கட்ட அகழ்வு பணிகளுக்கான அனுமதியும் சட்ட வைத்திய அதிகாரியினால் கோரப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1 லிட்டர் பாலுக்கான கொள்முதல் விலையை 3 ரூபாய்கள் அதிகரிப்பதாக இன்றைய சட்டசபை அமர்வுகளில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். அத்துடன் இலவச மருத்துவ சிகிச்சைகளுக்கான முதல்வர் காப்பீட்டுத் தொகையினை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்துதல், பெரம்பூரில் 300 கோடி ரூபாய்கள் செலவில் பன்னாக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, சட்டசபை உறுப்பினர்களுக்கான அரசு வாகனங்கள் போன்ற அறிவிப்புகளையும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னுட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டு மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களன்னா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்க நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4, 5, 0, 8, 95, 52. 4, 6, 5, 0, 8, 95, 52. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426. 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
6: ஸ்காபரோவில் அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம், பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில் அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401, வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
9: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:48 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த கெனடிய பல்கலைக்கழகங்களுக்கான அந்த தரவரிசையும் வந்திருக்கின்றது. உலகளாவிய பல்கலைக்கழகங்களின் தரவரிசை வழியாக இருக்கின்றது. இதை யார் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இது வந்து தாய்வான் பல்கலைக்கழகம் தான் இதை செய்திருக்கின்றது. அதிலே வந்து உலகளாவிய ரீதியில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் 100 தெரிவாகி இருக்கின்றன. இதிலே அந்த முதல் 100க்குள்ளே வந்து எங்களுடைய கெனடிய பல்கலைக்கழகங்கள் 3 வந்திருக்கின்றன என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதில் முதல் 5க்குள்ளேயே ஒரு யூனிவர்சிட்டி வந்திருக்கின்றது. இந்த தரப்படுத்தலை பார்க்கையில் வந்து இது வளமையான ஒரு கற்பித்தல் தரம், அதே போன்று இந்த ரெப்புடேஷன், அந்த நட்பெயர், அந்த பிரபலம், அதே போன்று மாணவர்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கேட்டகரிஸில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையை இவர்கள் இந்த NTU வந்து கையாண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முக்கியமாக வந்து அவர்கள் அறிவியல் அதோடு சமூக அறிவியல் ஆய்வு கட்டுரைகளினுடைய தரம், அவற்றினுடைய அளவை ஒப்பிட்டு குறுகிய மற்றும் நீண்ட கால அளவுகள், அதாவது 2-11 ஆராய்ச்சி செய்கின்ற செயல்திறன் இப்படி என்று சொல்லி பல விடயங்களை ஆராய்ந்திருக்கிறார்கள். ரிசர்ச் டைப் என்று சொல்லும் போதே எங்களுக்கு தெரியும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ தான் பிரபலமானது அப்படின்னு சொல்லி. சரி, இந்த நிலையிலே யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ தான் அந்த கனடாவின் 3 பல்கலைக்கழகங்களுக்குள் முதலாவதாக வந்திருக்கின்றது. அதாவது 4வது இடத்தை பிடித்திருக்கின்றது. இந்த 100 யூனிவர்சிட்டிஸில் 4வது இடத்தை டொரண்டோவினுடைய UFT கிடைத்து அது பெற்றிருக்கின்றது. அடுத்து எங்களுடைய யூனிவர்சிட்டி எதென்று சொல்லி பார்க்கையில் 32வது இடத்திற்கு வான்கூவர் யூனிவர்சிட்டி வந்திருக்கிறது, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா வந்திருக்கின்றது. அடுத்தது வந்து மேக்கில் யூனிவர்சிட்டி வந்திருக்கின்றது, 53வது இடத்தை பிடித்திருக்கின்றது. சரி, இந்த முதலிடம் எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஹவார்ட் யூனிவர்சிட்டிக்கு தான் முதலாவது இடம் கிடைத்திருக்கின்றது. அதற்கு பின்னர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு, ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி அவையும் முன்னிலை பெற்றிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

சரி, பாடலுக்கு செல்வதற்கு முன்னர் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கலாம். ஆகஸ்ட் 22 மற்றும் 23 சனி ஞாயிறு தினங்களில் ஆப்டிமார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பாய் ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் சில்ட்ரன் வித் ஓ வித்வுட் RX ஹாஃப் ப்ரைஸ். நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ், ஆல் பிராண்ட் சன்கிளாசஸ் சூப்பர் டீலில் கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். 22ஆம் தேதி சனிக்கிழமை மாக்கமன் எக்லிண்டன் ஆப்டிமார்ட்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 416-266-3389. 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மெகா சேல் 416-297-9903.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம பா ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
0: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
5: Welcome to New Ocean Supermarket.
6: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
7: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்க,
6: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
7: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
6: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
7: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
8: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ.

நேரம் சரியாக 1 மணி ஸ்டெஃபம் மூடாக ஒரு சப்டோரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியில் வழி வெப்பநிலையை பார்த்தால் 22 இருக்கின்றது. அதே வழியில் இன்று அதிகுடி வெப்பநிலை 24 இருக்கப் போகின்றது. நாளை அதிகுடி வெப்பநிலை 25 இருக்கும். இன்றைக்கு வந்து மழை இடையிடையே, அதாவது அதிகாலையில் வந்து போனது, ஆனால் சில இடங்களில் இப்போது 1 மணி அளவில் ஒரு மிருதுவான தூறல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் 2 மணியிலிருந்து மிளவும் வெளிச்சத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று நாளைக்கும் பிரதானமாக வெளிச்சம் இருக்கப்போ எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்றிரவு 1 சதங்கள் உயர்வடையே இருக்கின்றது. 1 சதம் உயர்வடைய போகுது. நீட்டிலிருந்து இன்றைக்கு 3 சதம் உயர்வடைந்திருந்த நிலையிலே இன்றைய நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 1 சதம் உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க அதே 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மழலாம். eastfm.ca இருக்கின்றது. அதிலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணுவதற்கு ஒரு 1 கிளிக் போட்டிங்கன்னா சரி, அதிலேயே எங்களுடைய ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். eastfm.ca போய் நீங்கள் நிகழ்ச்சிகளையும் கேட்டு மழலாம், அல்லது ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் EastFM தமிழுடாகவும் யூடியூபில் EastFM 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். EastFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது EastFM 102.7@gmail.com.

6:07 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நாளை மறுதினம் அதாவது வெள்ளிக்கிழமை August 21 சிஎன்இயும் திறக்கப்பட இருக்கின்றது. இந்த ஆண்டு சீசனுக்கு August 21 தொடக்கம் September 7 லேபர்டி வரைக்கும் திறக்கப்படும். ஏற்கனவே இது தொடர்பாக நேற்றைய நாள் முழுமையான அனைத்து விவரங்களையும் சிஎன்இ வெளியிட்டிருந்தது. தங்களுடைய அந்த ஸ்கெட்யூல் ஃபுல்லாக அப்படியே வெளியிட்டிருந்தார்கள். அதே மாத்திரமல்ல, நீங்கள் யாராவது முன்கூட்டியே டிக்கெட் எடுத்துக்கொள்ள போறீங்க என்று சொன்னால், நாளை இரவு 11:59 முன்னர் எடுத்துக்கொள்ளும் போது அட்வான்ஸ் டிக்கெட்ஸை நீங்கள் டிஸ்கவுண்டட் பிரைஸில் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என்பதும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே டிடிசி வந்து தங்கடக்கிடமே செய்வாங்க. அதாவது இந்த சிஎன்இக்காகவே ஏராளமான பஸ் ரூட்ஸ் இருக்கும். இதற்காகவே சில பஸ் எல்லாம் சேவைகளில் ஈடுபடுத்தப்படும், அதிக பஸ்ஸஸ் ஈடுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியெல்லாம் தெரியும். இப்போது டிடிசி வந்து அந்த விடயத்தை பகிர்ந்திருக்கின்றது. அதாவது இந்த சிஎன்இக்கு செல்வதற்காகவே நான் ஸ்டாப் சர்வீஸ், இது வந்து டாஃப்ரின் ஸ்ட்ரீட்டுக்கும் டாஃப்ரின் கேட் லூப்புக்கும் இடையிலே இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இதில் டிரான்சிட் ப்ரையாரிட்டி லேன் வந்து பயன்படுத்தப்பட போகின்றதாம். இந்த 18 சிஎன்இ நடைபெறுகின்ற அந்த 18 அப்படி நான் ஸ்டப்பாக நீங்கள் டாஃப்ரின் ஸ்ட்ரீட், டாஃப்ரின் ஸ்டேஷனில் இருந்து டாஃப்ரின் கேட் லூப் வரைக்குமான இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. அது அதோடு 29 டாஃப்ரின், 929 அதாவது 29 டாஃப்ரின், 929 டாஃப்ரின் எக்ஸ்பிரஸ், 509 ஹார்பர் ஃப்ரண்ட், அதே போன்று 511 பாத்தர்ஸ் ரூட், இதெல்லாம் வந்து அதிகரித்த சேவையை வழங்க போகின்றன. அடிக்கடி வந்து சேவையை வழங்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று நீங்கள் சிஎன்இக்கே போய் வருவதற்கு இன்னும் மாற்றுப்பாதைகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன. ஆகவே டிடிசிக்கு போய் கூட நீங்கள் இது தொடர்பான மேலதிக விவரங்களை பார்த்துக் கொள்ள முடியும். 1:09 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்,
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
5: விட்பி ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6th வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7th வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாத மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: என்ன சரியா சிரம
8: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074.
9: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம்

ஒரு மணி 21 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம், விரைவிலே பாடசாலைகளும் ஆரம்பிக்க இருக்கின்றன. சமலி வந்துதான் அப்படி என்ற மாதிரி தான் இருக்கும். வளமை போன்று வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது என்ற மாதிரி இருந்தாலும் இவ்வளவு காலம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் இருக்கின்றன பாடசாலைகள் மீளவும் ஆரம்பிப்பதற்கு. அதே போன்று தான் கல்லூரிகளாகட்டும் அல்லது வந்து பல்கலைக்கழகங்களாகட்டும் அவையும் ஆரம்பிக்க இருக்கின்றன. சரி, இந்த நிலையிலே இந்த போஸ்ட் செகண்டரி அதாவது காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸுக்கு போகின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை கொடுக்கின்ற விடயமாக பணம் காணப்படுகின்றது அப்படி என்று சொல்லி ஒரு புதிய சர்வே முடிவு தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இது வந்து செயின்ட் மேரிஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இது பொருந்தக்கூடியதுதான். என்ன விஷயம் அப்படி என்று சொன்னால், மாணவர்கள் மீளவும் வந்து தங்களுடைய அந்த உயர்கல்வியை தொடர இருக்கின்ற இந்த நேரத்திலே வந்து ஒரு 19 வயதான செயின்ட் மேரிஸினுடைய ஃப்ரெஷ்மேன் ஸ்டூடெண்ட் ஃபென்டன் மான்சன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால், தனக்கு வந்து சவாலாக இருக்கின்றது வாடகையும் அதே போன்று உணவுக்கான செலவும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அதிலும் வெளியிலே தங்கி படிக்கின்ற மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேர்டனாக இருக்கும் என்று சொல்லியும் எல்லாருக்குமே தெரியும். அக்கமடேஷன் அதே போன்று டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கும். அதிலும் இப்போது இதுவரை இல்லாத அளவுக்கு டியூஷன் ஃபீஸ், பாடப்புத்தகங்கள், உணவு, ஹவுசிங் என்று சொல்லி எல்லாவற்றுக்குமான செலவினங்களும் அதிகரித்திருக்கின்றன. இந்த நேரத்தில் வந்து மாணவர்களுக்கு படிப்பை பற்றி கவலைப்படுவதா இல்லை இந்த எக்ஸ்ட்ரா செலவினங்களை பற்றி கவலைப்படுவதா என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு அழுத்தம் உருவாகி இருக்கின்றது இப்போது இருக்கின்ற சூழல் அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பக்கம் ஒன்டாரியோ அரசாங்கம் ஒசாப் கடன் தொகையை கூட அதிகரித்திருந்தது. அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த மானியத்தை குறைத்து கடன் தொகையை வந்து மிகவும் உயர்த்தியிருந்ததும் தெரிந்தறிவிடைய மாணவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்த போதும் அதில் எந்த மாற்றமும் கொண்டு வரப்படவில்லை. சரி, இந்த நேரத்திலே வந்து ஒரு புதிய ஸ்டடி டிடி பேங்கினால் செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் 76% இந்த போஸ்ட் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எதிர்கொள்கின்றார்கள், நிதி தொடர்பான அழுத்தங்களை எதிர்கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து தங்களுடைய உடல்நலம் அது மாத்திரமல்லாமல் கல்வியிலேயே தங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிறப்பாக கற்பது தொடர்பாக பாதிப்புகளை இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படி என்று சொல்லித்தான் கவலை கொண்டிருக்கின்றார்களாம். 20% மாணவர்கள் அதிக அழுத்தத்தை எதிர்கொள்கின்றோம் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள் இந்த நிதி தொடர்பாக. அதேபோன்று 23% மாணவர்களுக்கு வந்து தங்களுடைய அந்த பட்ஜெட்டை வந்து நிதி வரவு செலவு திட்டங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி கூறியிருக்கின்றார்களாம். 89% மாணவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தாங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கின்றதா அப்படி என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம், என்ன செய்து அப்படி சமாளிக்கலாம் அப்படி என்று சொல்லி இந்த நிலைமைகளை சமாளிப்பதற்கு தாங்கள் தேடி வருகின்றோம் என்று சொல்லி 89% மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றார்களாம். இதோடு பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது, அவற்றை நாங்கள் இடையிடையே பார்க்கலாம். 1:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வேளையிலே நாங்கள் டிடிசி வந்து சிஎன்இ திறக்க இருப்பது தொடர்பாக பல சேவைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. டிடி அதாவது சிஎன்இக்காகவே சேவைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்த்துருந்தோம் ஷட்டில் பஸ்ஸஸ். அதே போன்று வருகின்ற சனிக்கிழமை August 22 ஒரு ஃப்ரீ டிரான்சிட் வந்து இருக்க போகிறது தான். அதாவது நீங்கள் கெனடியன் மிலிட்ரி அதில் இருக்கும் பட்சத்தில், ஆக்டிவான மெம்பர்ஸாக இருக்கும் பட்சத்தில், அதே போன்று முன்னாள் வீரராக இருக்கும் பட்சத்தில் உங்களோடு சேர்த்து இன்னும் ஒரு கம்பானியனுக்கு இலவச ரைடு இருக்கும் அப்படி என்று சொல்லி டிடிசி வந்து கூறியிருக்கின்றது. 2026 வாரியர்ஸ் டே பரேட் அதற்கு நீங்கள் செல்லும் போது இந்த இலவச அனுமதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று டிடிசி கூறியிருக்கின்றது. 1:25 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இந்த பேச்சுவார்த்தைகள் உள்ளதாக அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கனேடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒப்பந்த ஆவணங்களை நிறைவு வடிவத்திற்கு கொண்டுவரும் பணிகள் இடம்பெறுவதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் என தெரிவிக்கப்படும் மூன்று விவசாயிகள் கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் தமது மாநில விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் கூறுவது ஆணவத்தின் உச்சம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக வனத்துறையினர் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ள அவர் இதற்கு தமிழக அரசு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மறுபுறத்தில் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, தமிழர் வாழ்வுரிமை கழகம் கட்சி ஆகியன இணைந்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் மகாவலி அதிகார சபை அரசாங்கத்திற்கு கட்டுப்படாமல் வடக்கு கிழக்கின் இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் நோக்கில் தன்னிச்சையாக அராஜக போக்குடன் செயற்படுவதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றில் விசனம் வெளியிட்டுள்ளார். துரைராசா ரவிகரன் முன்வைக்கும் பிரச்சினையை செவிமடுக்குமாறும் வடக்கில் நிலவும் காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் FM.

கனடா மீது இன்று நடைமுறைக்கு வரவிருந்த புதிய வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடைநிறுத்தியுள்ள நிலையில் தொடர்ச்சியான தீவிர பேச்சுவார்த்தைகளை கனடிய பிரதிநிதிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய வகையில்

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 ட்ரேட்-இன் போனஸ் பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0412-642. சம் கண்டிஷன் அப்ளை.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி 1:45 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த மழலை குரல் அந்த பாடலை கேட்டதும் ஒரு அழகுதான். சரி, அதே போன்று வாழ்விலே பகலிரவு மாறி நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி மாறி வரும். ஆனாலும் ஒரு நல்ல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நகர வேண்டியதுதான். எங்களுக்கு சில வீட்டை விடங்கள் நடைபெற்றால் அதிலிருந்து பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டியது தான். அது தொடர்பாகத்தான் இப்போது இந்த ஃபினான்ஷியல் பிளானர் டெரல் ஸ்மித், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர்கள் எதிர்கொள்கின்ற இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் தொடர்பாக கூறியிருக்கின்றார். இப்போது இருக்கின்ற நிலைமைகளில் வளமைக்கு மாறாக டியூஷன் ஃபீஸ் எல்லாம் அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று அவர்களுடைய பாட புத்தகங்களுக்கான செலவினங்கள், ரெண்ட் அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று ஃபுட்ஸுக்கான செலவு அதிகரித்திருக்கின்றது. இதில் படிப்பு ஒரு பக்கம், இதில் எதை பற்றி கவலைப்படுறதுன்னு சொல்லி தெரியாமல் அதை நிர்வகிக்க தெரியாமல் பலர் உடைந்து அழுவதையெல்லாம் தான் பார்த்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அவர்களுக்கு அதை சரியாக திட்டமிட்டுக் கொள்வதற்கே முடியாமல் மாணவர்கள் வந்து இந்த நிதி அழுத்தங்கள் காரணமாக உடைந்து போவதை தான் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அது வந்து அவர்களுடைய உளநலத்தையும் பாதிக்கின்றது. தொடர்ந்து சிறப்பாக கற்பித்தலில் தங்களுடைய ஆற்றலை செலுத்த முடியாமலும் ஒரு ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவர்களை பாதிக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் தெரிவித்திருக்கின்றார். சரி, இந்த நிலையிலே வந்து செயின்ட் மேரிஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால், தங்களால் முடிந்த அளவுக்கு இங்கே கேட்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து உதவுகின்ற முறையிலே வந்து தாங்கள் இலவசமான குரோசரிஸை கொடுத்து உதவுகின்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றோம். அதே போன்று ஏதாவது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுகின்ற முறையிலும் தாங்கள் செயற்பட இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று எப்போதும் அவங்களுடைய ஃபுட் ரூமில் வந்து இது ஒரு கம்யூனிட்டி ஃபுட் ரூமாக இருக்குமா, தங்களுடைய அந்த செயின்ட் மேரிஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரமல்லாமல் டால் ஹவுசி, அதே போன்ற மவுண்ட் செயின்ட் வின்சென்ட் யூனிவர்சிட்டி போன்ற அந்த யூனிவர்சிட்டி இருக்கின்ற மாணவர்களுக்கு கூட இந்த உணவுகளை அவர்கள் பெறக்கூடிய மாதிரி நாங்கள் செய்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். நல்ல ஒரு விடயம். அதே போன்று இதை சமாளித்து கடந்து வருவதற்கான ஒரு விடயத்தையும் வந்து மாணவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த திறமையை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே பார்த்தால் இப்போது உள்ளூர் மாணவர்கள் மாத்திரமன்றி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இந்த கற்றலுக்கான செலவினங்கள் வந்து அதிகரித்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து 10,000-க்கும் அதிகமான டியூஷன் ஃபீ மாத்திரமே எடுக்கின்றன என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே கனேடியன்ஸுக்கு வந்து நாளே நாள் எலிஜிபிளானவர்களுக்கு பண வரவு வருகின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதாவது இது வளமையாக 20 கிடைக்கின்றது தான். கனடா டிசபிலிட்டி பெனிஃபிட், அதே போன்று கனடா சைல்டு பெனிஃபிட், இது ரெண்டும் வந்து நாளைக்கு ஆண்டாரியோ மற்றும் பிசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க இருக்கின்றதாம். உங்களுக்கு உங்களுடைய பேங்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் எலிஜிபிளானவர்களை நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கல, அல்லது வந்து நீங்கள் எலிஜிபிளானவரா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் canada.ca அந்த வெப்சைட்டுக்கு சென்று இது தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். canada.ca அந்த சரியான வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும். 1:49

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the bass. 102.7 FM.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 647-293-5899.
4: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹோம்வொர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.

நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது 24 இருக்கின்றது. இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதே போன்று நாளைக்கு 25 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். சூரிய வெளிச்சம் மிக மனைந்த பொழுதுகளாக இருக்கப் போகின்றன. அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். eastfm.ca மூலம் உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாளலாம். அதே போன்று eastfm.ca-க்கு போனீங்க என்றால் அங்கே எங்களுடைய ஆப்பை நீங்கள் இலவசமாக ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். பிரதிமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில், ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212-416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

2:05 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். August 22 மற்றும் 23 சனி ஞாயிறு தினங்களில் ஆப்டிமார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் சில்ட்ரன் வித் ஓ வித்வுட் RX ஹாஃப் பிரைஸ், நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ், ஓல்ட் பிராண்ட் சன்கிளாசஸ் சூப்பர் டீலில், கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். 22 சனிக்கிழமை மார்க்மன் எக்லிண்டன் ஆப்டிமார்ட்டில் காலை 10 முதல் மாலை 5 வரை. 416-266-3389 23 ஞாயிற்றுக்கிழமை மார்க்மன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமார்ட்டில் காலை 10 முதல் மாலை 5 வரை மெகா சேல். 416-297-9903. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஒரு நல்ல செய்தி தான், அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடனான அந்த வரி வந்து 3 போஸ்ட் பண்ணியிருக்கின்றார். அதே வேளையில் கனேடியன் ஆஃபிஷியல்ஸ், கனேடிய பிரதமர் உட்பட எல்லோருமே ஒரு பாசிட்டிவான ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான இறுதிக்கட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். இன்னமும் சில விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த நிலையிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட 2 நன்மை தரக்கூடிய ஒரு டீல் இது இருக்கும் அப்படி என்று சொல்லியும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சரி, நல்ல விடயம்தான். 2:06 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
0: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம். 905-667-7200.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 416-289-9993.
5: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
0: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.ca.

2:21 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்படித்தான் பைத்தியம் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்லித்தான் பீல் ரீஜனல் போலீஸார் கூறியிருக்கின்றார்கள். என்ன விடயம் என்று சொன்னால், இந்த ஸ்கேம் வந்து வகை வகையாக விதவிதமாக உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே வந்து ஆன்லைன் டேட்டிங் எக்ஸ்டோஷன் ஒன்று தொடர்பாகத்தான் இவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஸ்கீம் பண்ணப்பட்டு இது நடைபெற்றிருக்கின்றதாம். பிரம்டனில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஆன்லைன் மூலம் இரண்டு பேர் அறிமுகமாகி சரி நேரில் நாங்கள் சந்திக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு சென்ற வரைக்கும் நடந்த கதை தான் இதில் பகிரப்பட்டிருக்கின்றது. ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் ஊடாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. மனிஷா சர்மா அப்படி என்று சொல்லி அந்த பேரில் ஒரு நபர் இன்னும் ஒருவரை தொடர்பு கொண்டிருக்கின்றார். அதற்கு பின்னர் இவங்க நேரில் மீட் பண்ணுவதற்கு பிரம்டனில் பிளான் பண்ணியிருக்கின்றார்கள். அங்கே அந்த பெண் ஒரு நபர் சென்றபோது இவருக்கு என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், ஆகஸ்ட் மாதத்திலே நேரடியாக சந்திப்பதற்கு ஒரு வீட்டினுடைய பேஸ்மெண்ட்டுக்கு இவர் அழைக்கப்பட்டிருந்தாராம். டோப்ராம் ரோடன் பீட்டர் ராபர்ட்சன் ப்ளோவார்ட், இது பிரம்டனில் இருக்கின்ற ஒரு வீட்டின் பேஸ்மெண்ட்டுக்கு இந்த நபர் சென்றிருக்கின்றார். கொஞ்ச நேரத்திலே வந்து இன்னும் ஒரு நபரும் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார். அங்கே உள்ளே இருந்த நபரிடம் மிரட்டி பணம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இ டிரான்ஸ்ஃபர் மூலம் $6,000 வந்து இப்படி மிரட்டி பறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியும் போலீஸார் கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அதன் பின்னர் நடைபெற்ற விசாரணைகளின் போது இரண்டு சந்தேக நபர்கள் இப்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்களாம். ஒருத்தர் வந்து ஹர்வீந்தர் சிங், 35 வயதானவர். அடுத்தது வந்து ரியா என்று சொல்லப்படுகின்ற 23 வயதானவர். இவங்க ரெண்டு பேருமே வந்து பிரம்டனை சேர்ந்தவர்கள் தானாம். இவர்களுக்கு இப்போது ஏராளமான சார்ஜஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பீல் ரீஜனல் போலீஸார் கூறியிருக்கிறார்கள், இப்படி உங்களை யாராவது ஏமாற்றியிருந்தால், நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளும்படியும் போலீஸார் கேட்டிருக்கின்றார்கள். 2:23. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஒரு நபர் ஓஷாவாவில் இருந்து தான் சொந்தமாக வீட்டிலேயே தயாரித்த பிளேன் மூலம் ஒரு விமானி அவர் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை ஓஷாவா எக்ஸிகியூட்டிவ் ஏர்போர்ட்ல இருந்து வடக்கு நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருந்தார். ஒரு 1 hour அவர் திரும்பி வருவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் அவர் வரவில்லை. அதற்கு பின்னர் அவரை தேடுகின்ற பணிகள் நடைபெற்று வந்தன தொடர்ச்சியாக கடந்த வார இறுதியில் எல்லாம். திங்கட்கிழமை வந்து இவர் அந்த ஏர்கிராப்டினுடைய டெப்ரிஸ் வந்து வுல்ஃப் லேக் அருகே காணப்பட்டது என்று சொல்லி அதற்கு பின்னர் அந்த தேடுதல் பணி முடிந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையிலே இன்றைக்கு வந்து ஓபிபியினர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கின்றார்கள், அந்த பைலட் வந்து அதாவது ஒரு உடல் வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றதாம். அது வந்து இந்த தேடப்பட்டு வந்த அந்த பைலட் தான் அப்படின்னு சொல்லி ஓபிபியினர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கின்றார்கள். 73 வயதான டேவிட் டாக்லஸ் அப்படின்னு சொல்லி. அதே போன்று ஒரு ஸ்வெட்டர் வந்து மீளழைக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்வெட்டர் மற்றும் கடிகன் அவை என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள். 2:24.

0: கனடா மீது அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் அமுலாவதை 3 நாட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார். தீவிரமான பேச்சுவார்த்தைகளை கனடா முன்னெடுத்து வரும் நிலையில் ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையில் உள்ளதாகவும் டிரம்ப் நேற்றிரவு தெரிவித்துள்ளார். இருதரப்புக்கும் சிறந்ததாக இந்த ஒப்பந்தம் உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுக்களில் கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள கனடிய பிரதமர் மாக்கானி, எனினும் முக்கியமான பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. 56 நாட்கள் இந்த 3ஆம் கட்ட அகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இதன்போது 10 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. 3 கட்டங்களில் இதுவரையில் 110 நாட்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகளில் மொத்தம் 583 எலும்புக்கூடுகளும் ஏராளம் சான்று பொருட்களும் கண்டறியப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் மேலும் எலும்புக்கூடுகள் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் 4ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான அனுமதியும் சட்ட வைத்திய அதிகாரியினால் கோரப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1 லிட்டர் பாலுக்கான கொள்முதல் விலையை 3 ரூபாய்களால் அதிகரிப்பதாக இன்றைய சட்டசபை அமர்வுகளில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். அத்துடன் இலவச மருத்துவ சிகிச்சைகளுக்கான முதல்வர் காப்பீட்டுத் தொகையினை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்துதல், பெரம்பூரில் 300 கோடி ரூபாய்கள் செலவில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, சட்டசபை உறுப்பினர்களுக்கான அரசு வாகனங்கள் போன்ற அறிவிப்புகளையும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ளார்.
1: பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். லோயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். பில்டர்ஸ்டமிருந்து வீடொன்றி வாங்கும் போது என்னென்ன விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும்?
2: முக்கியமா நாங்க பில்டடியில் வேண்டும் போது, இப்ப நீங்க ரீசேல் ஹவுஸ் வேண்டேக்க நீங்க ஒரு லைக் 4 to 6 pages ஆஃப் அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஸ்டாண்டர்ட் ஆரியா ஃபார்ம்ல தான் நீங்க சைன் வைப்பீங்க. ஆனா பில்டடியில் பொறுத்த வரைக்கும் 40-50 பேஜுக்குரிய

0: அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல நீங்க சைன் வைப்பீங்க. அப்ப நீங்க எப்பவுமே நாங்க சொல்றது கிளையன்ஸுக்கு நீங்க அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல பில்டர்ட்ட சைன் வைக்க முன்னாடிக்கு உங்களோட லாயர்ட்ட அதை ரிவ்யூ பண்ணி போட்டு சைன் வைக்கிறதா நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அவசரமா நீங்க இதை புக் பண்ணணும் இந்த பில்டர் இல்லைண்டா கூலிங் ஆஃப் பீரியட் வச்சுக்கொண்டு சைன் வைக்கிறது, அதாவது பர்டிகுலர் டேஸுக்குள்ள நீங்க லாயர்ட்ட ரிவ்யூ பண்ணி அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இந்த டீல்ல இருந்து கேன்சல் ஆகக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷனோட நீங்க பில்டர்ஸ் நார்மலா 10 days கூலிங் பீரியட் தருவாங்க. லைக் அப்ப அதை நீங்க கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன்ல இல்லாட்டி கூலிங் ஆஃப் பீரியட் சைன் வைக்கிறது தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டண்டா நீங்க பில்டர் டீல பொறுத்த வரைக்கும் நீங்க பில்டர் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் லெவிஸ் கேப் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா பில்டர்ஸ் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் தான் பெரிய சார்ஜஸா பர்ச்சேஸ் பிரைஸை விட மேல் அதிகமா எடுக்கிறது. முக்கியமா சில கிளையன்ட்ஸை பார்த்தோம்னா ரிவ்யூ பண்ணாம டெவலப்மெண்ட் சார்ஜஸ் கேப் பண்ணாம வேண்டி இருப்பினும் க்ளோசிங் டைம் பார்த்தா ஒரு 20,000, 25,000 or 30,000 டெவலப்மெண்ட் சார்ஜஸ் பில்டர் சார்ஜ் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த நேரம் நீங்க நெகோசியேட் பண்ண முடியாது. பில்டர் சொல்லுவாங்க நீங்க
1: நீங்க பில்டர் டீல் அடிஷனல் சார்ஜஸ் பில்டர்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்ப யூட்டிலிட்டி கனெக்ஷன், என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இல்லாட்டி ப்ரீ பிளான்டிங் அப்படின்னு வேர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. நம்ம அப்ப அதுகளையும் நீங்க கேப் பண்ண வேணும்னா நீங்க பில்டரோட ஏர்லியாவே நெகோஷியேட் பண்றது. நீங்க சைன வைக்க முன்னாடி நெகோஷியேட் பண்றது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். சோ அகெய்ன் நீங்க அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேலோட பில்ட
0: லீகல் ஃபீ சார்ஜ் பண்றீங்கல்ல, அதையும் நீங்க கருத்துல கொள்ளலாம்.
2: விவரங்களுக்கு அலையுங்கள் பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், 6474780144, 6474780144.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Ikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagirar, 416-299-1020.
3: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
5: The station with the
6: best
5: music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2:46 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, நாங்கள் சொல்லியிருந்தோம் சில வகையான ஸ்வெட்டர்ஸ் மற்றும் கார்டிகன்ஸ் ஆகியன வந்து மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. ஹெல்த் கனடா வந்து இந்த ரிகாலை வந்து செய்திருக்கின்றது. என்ன என்று சொன்னால், இது வந்து ஃபயர் ஹசார்டாக இருக்கின்றது, இலக்குவாக தீப்பற்றக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. இந்த வரைக்கிறவை இல்லை, எங்களுக்கு யார் ஸ்வெட்டர் போடுறோம்னு சொல்லி நினைச்சாலும் சிலர் வந்து வாங்கி வச்சிருக்கலாம். அல்லது வந்து வர இருக்கின்ற இந்த ஃபால் சீசன் அல்லது விண்டர் சீசனுக்கு நீங்கள் இப்போவே பேக் பண்ணியிருக்கலாம். சரி, இந்த நேரத்தில் தான் நீங்கள் இதை பார்த்து கொள்ள வேண்டும். டபுள் செக் பண்ணி கொள்ளுங்கள், உங்களோட வார்ட்ராப்பில் இருக்கிற உடைகள் வந்து இந்த பிராண்டை கொண்டிருந்தால் நீங்கள் உடனடியாக அதற்கான ஃபுல் ரீஃபண்டை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது வந்து ஸ்டோக் கிரெடிட்டையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்த் கனடா கூறியிருக்கின்றது. மேட் வெல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிராண்டினுடைய ஸ்வெட்டர்ஸ் மற்றும் கார்டிகன்ஸ் ஆகியன தான் மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. மேட் வெல் டபுள் வீநெக் புல் ஓவர், அதே போன்று வீநெக் கார்டிகன், இவை மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் எந்தவித இன்ஜுரிஸும் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் இது வந்து இப்படி இலக்குவாக தீப்பற்றக்கூடிய அபாயம் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி ஹெல்த் கனடா இதை மீளழித்திருக்கின்றது. எக்ஸ்எஸ் வரையில் தொடங்கி எல் வரையிலான சைஸில் இது வந்து இருந்திருக்கின்றது. மிட்வெல் ஸ்வெட்டர்ஸை பொறுத்தளவிலே வித் ஓ வித்தவுட் பட்டன்ஸ், அதே போன்று லைட் ப்ளூ அல்லது க்ரீம் கலர்ஸில் இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று அந்த ஸ்டைல் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹெல்த் கனடாவோட வெப்சைட்டுக்கு சென்று நீங்கள் பார்க்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் இந்த இப்படியான ஸ்வெட்டர்ஸை நீங்கள் யாராவது வைத்திருந்தீங்க என்று சொன்னால் மேட்வெல் அந்த பிராண்டுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய பெயர், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் போன்றவற்றை கொடுக்கும்போது உங்களுக்கான அந்த ரீஃபண்ட் அல்லது வந்து கிரெடிட்டை வந்து அவர்கள் தருவார்கள்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அநேகமாக இது வந்து விற்கப்பட்ட இடங்கள் என்று சொல்லி பார்க்கையில் ஆன்லைன்லேயும் விற்கப்பட்டிருக்கிறதாம். அதே போன்று தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸான லிஸ்ட், போஷ்மேக், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் போன்றவற்றிலும் விற்கப்பட்டிருக்கின்றனவாம். இதனால் இதற்கான ரிஃபண்ட் அல்லது எப்படி இருக்கும்னு சொல்லி சரியாக தெரியவில்லை என்றும் நியூஸ் சொல்லியிருக்கின்றது. அதனால் நீங்கள் மேட்வெல்லுக்கு அழைத்து அந்த உற்பத்தியாளர்களுக்கே அழைத்து இது தொடர்பாக அறிந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்றும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2:49 சிட்டி ஆஃப் டொரண்டோ, உங்களுக்கு யாருக்காவது உளநலம் தொடர்பான அட்வைஸ் தேவை என்று சொன்னால் எந்த தயக்கமும் தேவையில்லை, 211 அழையுங்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறது. 211 அழைத்தால் உங்களுக்கு தேவையான உதவி உடனடியாக கிடைக்கும். பகல் இரவு என்று சொல்லி இல்லை, எந்த நேரமும் நீங்கள் அழைக்கலாம். உங்களுடைய தகவல்கள் எல்லாமே வந்து கன்ஃபிடென்ஷியல், எந்தவித வெளிப்படுத்தலும் இல்லாமல் கவனமாக வைக்கப்படும், ரகசியமாக பேணப்படும். நேரடியாகவும் உங்களுக்கு சேவைகள் வழங்கப்படும். அதே வழியில் இலவச சேவை இது என்பதையும் சொல்லியிருக்கின்றது. அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களையே தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: ஷாப்பிங் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
3: 416-461-6401.
4: Master Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto Exclusive Radio Partner East FM 102.7.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
7: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids, $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி taste.com.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: நேரம் சரியாக 3 மணி. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம்.ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இஎஸ்டிஎஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:06 இருக்கின்றது. திசையெங்கும் கிழக்கொலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24°C 29°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமை பிரதானமாக வெயில் இருக்கும். 24°C நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 1% அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212. eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் மூவரையூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:07 இது திசையெங்கும் கிழக்கு.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், சி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty உம் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Tamzi 437-860-7002
3: Markham and Matt Nicholson the pill the chop shop barbers fresh look தருகின்ற hair styling beard styling facial போன்ற சகல விதமான சேவைகளையும் great price இல் வழங்குகிறார்கள். Opening special ஆக haircut $25, kids haircut $20, hair and beard styling $30. அனுபவம் மிக்க barbers, modern and clean salon, தரமான products, நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். The chop shop barbers, 2901 Markham Road, Markham and Macnicol, Markham Convention Center Plaza, 416-335-6444, 416-335-6444.
4: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
6: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 3:21 நாங்கள் இன்றைய நாளில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடா மீது இன்று நடைமுறைக்கு வரவிருந்த புதிய வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடைநிறுத்தியுள்ள நிலையில் தொடர்ச்சியான தீவிர பேச்சுவார்த்தைகளை கனடிய பிரதிநிதிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் உள்ளதாக அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கனடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒப்பந்த ஆவணங்களை நிறைவு வடிவத்துக்கு கொண்டுவரும் பணிகள் இடம்பெறுவதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் என தெரிவிக்கப்படும் மூன்று விவசாயிகள் கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் தமது மாநில விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் கூறுவது ஆணவத்தின் உச்சம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக வனத்துறையினர் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ள அவர் இதற்கு தமிழக அரசு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மறுபுறத்தில் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, தமிழர் வாழ்வுரிமை கட்சி ஆகியன இணைந்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் மகாவலி அதிகார சபை அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் வடக்கு கிழக்கின் இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் நோக்கில் தன்னிச்சையாக அராஜக போக்குடன் செயல்படுவதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் விசனம் வெளியிட்டுள்ளார். துரைராசா ரவிகரன் முன்வைக்கும் பிரச்சினையை செவிமடுக்குமாறும் வடக்கில் நிலவும் காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: ஏஜாக்ஸ் நிசான் அண்ட் இன்ஃபினிட்டியில் சேவிங்ஸ் ஈவென்ட். 2026 நிசான் ரோக் SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 நிசான் கிக்ஸும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 நிசான் லீவ் எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 இன்ஃபினிட்டி QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 நிசான் சென்ட்ராக்களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
6: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்க. ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 3:45 மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777.

0: மீண்டும் கேளுங்கள். குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
1: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
0: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
1: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
0: 416-900-4599.
5: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
6: போட்ட புதுச்சேலை உடுத்தி
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்னர் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

நேரம் 4:07 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் 31 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்படுகின்றது. அநேகமான பகுதிகளில் மிகமூட்டம் நிறைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. நாளைய தினம் அதி கூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். நாளை வியாழக்கிழமை பிரதானமாக வெயில் எதிர்பார்க்கப்படுகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 1% அதிகரிக்க இருக்கின்றது. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை நீங்கள் இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். eastfm.ca செல்வதனூடாக அங்கு நீங்கள் இலவசமாக இலகுவான முறையில் எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்யலாம். eastfm.ca நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம்.

0: அனைவரையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamseen 437-860-7002.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
6: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13 தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21 தேதி வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167318453.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:23, திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 22 மற்றும் 23 சனி ஞாயிறு தினங்களில் ஆப்டிமால் வழங்குகின்ற பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் சில்ட்ரன் வித் ஓ விதவுட் ஆர்எக்ஸ் ஹாஃப் ப்ரைஸ் நேம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ் ஓல்ட் பிராண்ட் சன்கிளாசஸ் சூப்பர் டீலில் கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும். 22 சனிக்கிழமை மாகமன் எக்லிண்டன் ஆப்டிமாடில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையில் 416-266-3389. 23 ஞாயிற்றுக்கிழமை மாகமன் ஸ்டீல்ஸ் ரயில் பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற ஆப்டிமாடில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையில் மெகா சேல் 416-297-9903. நாங்கள் மீளவும் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: East FM. Tamer. Seidiher.
3: கனடா மீது அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் அமுலாவதை 3 நாட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார். தீவிரமான பேச்சுவார்த்தைகளை கனடா முன்னெடுத்து வரும் நிலையில் ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையில் உள்ளதாகவும் ட்ரம்ப் நேற்றிரவு தெரிவித்துள்ளார். இருதரப்புக்கும் சிறந்ததாக இந்த ஒப்பந்தம் உள்ளதெனவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுக்களில் கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள கெனடிய பிரதமர் மார்க் கார்னி, எனினும் முக்கியமான பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. 56 நாட்கள் இந்த 3ஆம் கட்ட அகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இதன்போது 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. 3 கட்டங்களில் இதுவரையில் 110 நாட்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகளில் மொத்தம் 583 எலும்புக்கூடுகளும் ஏராளமான சான்று பொருட்களும் கண்டறியப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் மேலும் எலும்புக்கூடுகள் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் 4ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான அனுமதியும் சட்ட வைத்திய அதிகாரியினால் கோரப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் 316,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1 லிட்டர் பாலுக்கான கொள்முதல் விலையை 3 ரூபாய்களால் அதிகரிப்பதாக இன்றைய சட்டசபை அமர்வுகளில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். அத்துடன் இலவச மருத்துவ சிகிச்சைகளுக்கான முதல்வர் காப்பீட்டுத் தொகையினை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்துதல், பெரம்பூரில் 300 கோடி ரூபாய்கள் செலவில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, சட்டசபை உறுப்பினர்களுக்கான அரசு வாகனங்கள் போன்ற அறிவிப்புகளையும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: எப்போ பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-2426.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189, 6477665189.
5: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
7: Ideal Dreams Entertainment and Maja Varangam, Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 5:30 Great Canadian Casino Resort Toronto will. டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca. விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:46 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் மீளவும் மோட்கேஸ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஸ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777

நேரம் 4:52 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சியோடு இன்றைய திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்இன் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். 416-554-4040 அழைத்து நீங்களும் உங்கள் திரவில் பாடல்களை கேட்க முடியும். இளவும் நாளைய தினம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building-இன் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA Square Mall, Unit 105. 416-834-22 66.

0: நேரம் 5:02 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆகஸ்ட் மாதம் 19 தேதி புதன்கிழமை 2026 ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோபி டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களும் கூட 7 வரை கோபி டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 4165544
0: இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மேனுவல்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க மேனுவல்?
0: பாட்டு உங்களுக்காண்டி வருது, கேட்க போறோம். வேலையெல்லாம் நல்ல முறையா முடிச்சு கிளம்பியாச்சா மேனுவல்?
2: வேலை முடிஞ்சு வலிக்கிட்டு பண்ணிக்கிறோம்.
0: அதே நீங்க வேலை முடிக்கிற டைம் தான் வெயில வட்டி பாக்குற மாதிரி இருக்கு.
2: அதே
0: நல்ல நல்ல விஷயம்,
2: நல்ல விஷயம்.
0: அதான் ஒளி பிறந்திருக்கு. சரி சரி, பாட்டு கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டமாக்கி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. கோபி டபுள் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 4165544 4165544 4165544

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:08, இது காஃபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ள மறுத்த நீங்கள் காஃபி டபுள் டபுளில். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் தாசன், எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம் தாசன். வெளியே நிக்கிறீங்களா? சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம் விட்ட போற நேரத்துல? அப்படி ஒரு ஒரு ஒரு உற்சாகத்தோடய வீட்டை போகிறான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. சரி சரி, பாட்டு கேட்கலாம் தாசன், மீண்டும் பேசலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோஃபி டபுள் டபுள். 416-554-4040.
1: வெளியில் 26°C உணரப்படுவது, 32°C. நாளைய தினம் வியாழக்கிழமை 24°C ஆகவும் உணரப்படுவது, 26°C ஆக இருக்கும்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 1% அதிகரிக்க இருக்கின்றது. கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்த பாடல்களை கேட்க 416-554-4040, 416-554-4040.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
1: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் சிஆர்வி எல்எக்ஸ் டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 ஹெச்ஆர்வி எல்எக்ஸ் களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7
6: EastFM.ca.
8: நேரம் 5:16, ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
9: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம் கணம் பேசுறீங்களா?
9: நல்ல சோமா இருக்கோம் கண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: எப்படி ஈவினிங் எல்லாம் போது கண்ணன், வேலையா முடிஞ்சா?
10: வீட்டை வந்து
8: ரிலாக்ஸா இருக்கிறாங்க. ஈவினிங் பொழுதா கழிச்சு கொண்டிருக்கீங்க? சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
10: பாட்டு நேசம் திரைப்படத்துல இருந்து அந்த தேவாட குண்டத்துல கோயில் கட்டின அந்த பாட்டு.
8: கண்டிப்பா கண்டிப்பா, சபேஷ் படிச்ச பாட்டு உங்களுக்கு கண்டு வருதுக்கு. இப்ப கண்ணன் மீண்டும் பேசலாம்.
9: நன்றி வணக்கம். 416-5544-4 0.

0: என்ன
1: பாட்டு
2: கேக்க போறீங்க?
0: கோடைகால நிறைவுல
1: தான்
0: பூக்குது. நன்றி, நவில போறீங்க. சரி சரி, பாட்டு வருது, கேட்கலாம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேளில் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 416-554-4040 ஊடாகத்து நீங்கள் உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம். பாடலுக்கு முன்னதாக மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்டகால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூவிட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777 416-298-2777

0: தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-9085656.
2: East FM Tamil Seedigal.
3: கனடா மீது இன்று நடைமுறைக்கு வரவிருந்த புதிய வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடைநிறுத்தியுள்ள நிலையில் தொடர்ச்சியான தீவிர பேச்சுவார்த்தைகளை கனடிய பிரதிநிதிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் உள்ளதாக அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கனடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒப்பந்த ஆவணங்களை நிறைவு வடிவத்துக்கு கொண்டுவரும் பணிகள் இடம்பெறுவதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியும் கூறியுள்ளார்.
4: தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் என தெரிவிக்கப்படும் மூன்று விவசாயிகள் கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் தமது மாநில விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் கூறுவது ஆணவத்தின் உச்சம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக வனத்துறையினர் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ள அவர் இதற்கு தமிழக அரசு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மறுபுறத்தில் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, தமிழர் வாழ்வுரிமை கட்சி ஆகியன இணைந்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
3: இலங்கையின் மகாவலி அதிகார சபை அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் வடக்கு கிழக்கின் இனப்பரம்பரை மாற்றியமைக்கும் நோக்கில் தன்னிச்சையாக அராஜக போக்குடன் செயற்படுவதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் விசனம் வெளியிட்டுள்ளார். துரைராசா ரவிகரன் முன்வைக்கும் பிரச்சினையை செவிமடுக்குமாறும் வடக்கில் நிலவும் காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள் 5:32 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா. ரிஷி, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். கரண், நீங்க எப்படி இருக்கீங்க? பேல முடிஞ்சா என்ன நடக்குது?
1: முடிஞ்சா.
2: சரி சரி சரி.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க கரண்?
1: தடயம் படத்துல நல்லிருக்கும் பாட்டு.
2: பாட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணது எல்லாரும் கேட்க போறோம். நன்றி கரண், மீண்டும் பேசலாம்.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம்.
2: நன்றி நன்றி. நீங்களும் கோபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும்.
0: 4165544040
2: 4165544050. 5:33

0: நேரம் 5:38 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வேலை வாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இட்டாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இட்டாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு அழையுங்கள். 416-356-6199.
0: கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040, 416-554-4040.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 4378607002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 4378607002.
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: 5:52 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள்.
1: நீங்களும் காஃபி டபுள் டபுளில் 7 மணி வரை இழுத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
0: 4165 4540 4040 4160 4040 4040.
1: நாங்கள் மீளவும் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: நேரம் 6:01 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் இணைந்து கொண்டு நீங்களும் உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் ரவி ஹரேக்கரன். இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓம் நல்ல சோமா இருக்கிறோம்.
0: ரகுன்னு சொன்னீங்களா?
2: ரவி, ரவி,
0: ரவி சொன்னீங்க. ஓகே, சரி சரி. என்ன செய்து கொண்டிருக்கீங்க ரவி ஈவினிங்?
2: அன்பு
0: குறைஞ்சு போயிட்டு ரவி
2: நீங்கள்
0: வழிய போட்டீங்க. சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: ஆடிப்பட்டம் தேடி என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
1: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம் ரவி.
2: நன்றி இருவருக்கும், வணக்கம்.
0: நன்றி, நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 7 மணி வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-554-4040, 416-554-4040.

0: நேரம் 6:07 இஸ்டெஃப்எம் 102 தசமேழில் கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம் விடுபுட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சோமா இருக்கின்றோம் விடுபுட்டியூர் ராஜா. சொல்லுங்க, இந்த கலகலப்பா நேரத்துல என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க?
2: கலகலப்புக்கு நிறைய விடயங்கள் இருக்கு. ஒரு சின்ன உங்களோட உத்தரவோட ஒரு தகவல்
0: உண்டு. உத்தரவு இல்ல, நீங்க உத்தரவு இல்லாமதான் உள்ள வாரீங்க ராஜா.
2: என்னண்டீங்க
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, உங்களுக்கு வணக்கம்.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழில் கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: வெளியில் 26 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 30 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 26 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் ஒரு சதத்தினால் அதிகரிக்க இருக்கின்றது.
1: ஆகஸ்ட் 22 மற்றும் 23 சனி ஞாயிறு தினங்களில் ஆப்டிமார்ட் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேலில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ப்ளூ பிளாக் லென்சஸ் ஃபார் கம்ப்யூட்டர் யூஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஓ வித்தவுட் RX ஹாஃப் ப்ரைஸ். நீம் பிராண்ட் ஃப்ரேம்ஸ், ஓல்ட் பிராண்ட் சன் கிளாசஸ் சூப்பர் டீலில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்து கண்ணாடிகளை உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். 22ஆம் தேதி சனிக்கிழமை மார்க்கம் அண்ட் எக்லின்டன் ஆப்டிமார்ட்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. 416-266-3389. 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்துள்ள ஆப்டிமார்ட்டில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மெகா சேல். 416-297-9903.
0: கோபி டபுள் டபுள் உங்களை 7 மணி வரை சந்திக்கிறது. நீங்களும் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040, 416-554-4040. 6:10 ஆகின்றது.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங், 416-779-2323
0: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கல் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra கலையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-3589.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
6: 416-461-6401.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒலித்துக் கொண்டிருப்பது கோஃபி டபுள் டபுள். 6:23 மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் மீளவும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777 416-298-2777

0: கேளுங்கள் செய்திகள்.
1: கனடா மீது அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் அமுலாவதை 3 நாட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார். தீவிரமான பேச்சுவார்த்தைகளை கனடா முன்னெடுத்து வரும் நிலையில் ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையில் உள்ளதாகவும் டிரம்ப் நேற்றிரவு தெரிவித்துள்ளார். இருதரப்புக்கும் சிறந்ததாக ஒரு ஒப்பந்தம் உள்ளதெனவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுக்களில் கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள கனடிய பிரதமர் மார்க் கார்னி, எனினும் முக்கியமான பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார்.
2: இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. 56 நாட்கள் இந்த 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் இடம்பெற்றதுடன் இதன்போது 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. 3 கட்டங்களில் இதுவரையில் 110 நாட்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகளில் மொத்தம் 583 எலும்புக்கூடுகளும் ஏராளம் சான்றுப் பொருட்களும் கண்டறியப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் மேலும் எலும்புக்கூடுகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் 4ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளுக்கான அனுமதியும் சட்ட வைத்திய அதிகாரியினால் கோரப்பட உள்ளது.
1: தமிழ்நாட்டில் 316,000க்கும் மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1 லிட்டர் பாலுக்கு கொள்முதல் விலையை 3 ரூபாய்களால் அதிகரிப்பதாக இன்றைய சட்டசபை அமர்வுகளில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். அத்துடன் இலவச மருத்துவ சிகிச்சைகளுக்கான முதல்வர் காப்பீட்டுத் தொகையினை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்துதல், பெரும்பூரில் 300 கோடி ரூபாய் செலவில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, சட்டசபை உறுப்பினர்களுக்கான அரசு வாகனங்கள் போன்ற அறிவிப்புகளையும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
1: ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது?
0: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்
2: 6:33 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் லாவணியா. வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கின்றோம். இந்திரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறோம். ரிஷிக்கு தான் டிஜிட்டல் வாய்ஸ் என்று எல்லாரும் சொல்றாங்க.
4: டிஜிட்டல் வாய்ஸா? பரவாயில்ல, நல்லா தான் அப்கிரேட் பண்ணி கொள்ளலாம்.
3: ஆமா,
4: சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? அண்டைக்கு
3: அதோட சேர்த்து கிஃப்டட் வாய்ஸ். அப்ப அது என்ன நல்லது,
4: யாருக்கும் கொடுக்க முடியும் வந்துருவோம். சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம் இந்திரன். நன்றி நன்றி உங்களுடைய வார்த்தைகளுக்கு. சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்?
3: செவந்தி பூக்கும் அந்த எல்லா பூவெல்லாம் விருப்பம், செவந்தியில இன்னும் கூட விருப்பம்.
4: சனகாலம் உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிற எங்களுக்கும் தெரியும்.
2: அடிக்கடி வந்து பதிவு செய்து கொண்டிருக்கீங்க.
4: செவந்தி பூக்கும் நீங்க பண்ற மார்க்கெட்டிங் பெரிய மார்க்கெட்டிங்கா இருக்கு. பாட்டு வருது கேட்கலாம். நன்றி இந்திரன்.
3: நன்றி இருவருக்கும். மாலை வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
4: நன்றி நன்றி. கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரம் 6:34.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், சி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
3: மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ் மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன். தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
6: The station with the best music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: 6:46 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: நாங்கள் மிளவு மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. நேரம் 6:49 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளையும் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
0: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தொடர்ந்து நம்மொரு நீங்க தொகுத்து வழங்க ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
0: லாவண்யா,
1: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: காற்றில் பரவும் இசை போல. உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
2: ஹை ஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
3: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபடி செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989 4163322989. Some conditions may apply.
10: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, 647-522-1775. KM Business www.sclinics.ca.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.

0: ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லைங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
5: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும். வந்து இரண்டு போன உலகம் உண்டு, திடீரென்று ஒரு வெளிச்சம் வந்துருது, என்ன காரணம்?
5: நாங்க வந்து
4: எதுவரை எரிபொருளையும் பார்க்கின்ற பொழுது எரிபொருளின் விலை நடுவருக்கு பின்னர் 1 சென்ஸால் அதிகரிக்கிறது என்பதை நாங்கள் இந்த விலை நினைப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் வளமையான நிகழ்ச்சியில் தாங்கி வர காத்திருக்கிறது நம்ம ஒரு வினிங் பாடலை தொடர்ந்து. நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை அதை தொடர்ந்து நல்லதாக 4 விஷயம் 7 செய்திகள் செய்தியில் தொடர்ந்து முதன்மை 3 முதலாவது மனத்தியாளத்தில் நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம்.
5: 2வது மனத்தியாளத்தில் இன்று புதன்கிழமை என்று சொல்லும்பொழுது யார் அந்த பிரபலம் போட் நிகழ்ச்சியோடாக நேர்களை சந்திக்கப் போகிறோம் 8 மணிக்கு. அதைத் தொடர்ந்து 8:30 செய்திகள், அது மட்டுமில்லாமல் அழகழகான பாடல்களும் 2 மணித்தாலும் உங்களுக்காக வரப்போகிறது.
4: இணைந்திருக்கைகள் எஃப்எம் 102 தசமையில் ஊடாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

0: ஏழு மணி 9 நிமிடம் எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் ஊடகம் நம்ம ஊரில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். தங்கத்தமிழ் வார்த்தையோடு நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளப் போகிறோம். வெறு என்று சொல்லித்தான் நாளில் கொண்டு வந்திருக்கிறோம். இது அஞ்சுதல் அல்லது பயப்படுதல் என்ற சொல்லாக இது அர்த்தப்படுகிறது.
1: வெறு என்பது அச்சம் அல்லது பயத்தை வெளிப்படுத்தும் ஒரு மிக பழைய சொல்லாக இருக்கிறது. சங்க இலக்கியங்களில் குறிப்பாக ஆபத்து பகைவர் இல்லாவிட்டால் அச்சமூட்டும் சூழலை குறிக்க பயன்படுத்த சொல்லாக இருக்கிறது. குறிப்பாக தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு போன்ற நூல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் தமிழ்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லட்சுமி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்,
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3589-5899. 6472-9-3589.
5: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. EastFM.ca.

0: ஏழு மணி 23 நிமிடம். எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .சி ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வழியிலே நல்லதாய நாலு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சரியான நேரம் வரும் என்று காத்திருக்காதே, நீ தொடங்கும் நேரமே சரியான நேரமாக இருக்கும். ஆகவே காத்திருக்க வேண்டாம்,
1: தொடங்குங்க. அதே சரியான நேரம், சின்ன முயற்சி எடுத்து தொடங்கினாலுமே அது வந்து வெற்றியாகத்தான் முடியும். எல்லாம் சரியாகும் வரை காத்திருந்தா தொடங்குவதற்கான நேரம் வந்து தள்ளி போகும். எனவே சூழ்நிலைக்காக காத்து கொண்டிருக்காமல் ஒரு சின்ன முயற்சியை ஆரம்பியுங்கள் என்பதுதான் சொல்ல வரோம்.
0: நல்லதாய நாலு விஷயத்தோடு நாங்கள் இணைந்திருந்தோம். இந்த பொழுதில் நாங்கள் மோகே சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களையும் பெற்றுக்கொள்ள போகின்றோம்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்படத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடா மீது இன்று நடைமுறைக்கு வரவிருந்த புதிய வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடைநிறுத்தியுள்ள நிலையில் தொடர்ச்சியான தீவிர பேச்சுவார்த்தைகளை கனடிய பிரதிநிதிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் உள்ளதாக அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கனடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒப்பந்த ஆவணங்களை நிறைவு வடிவத்துக்கு கொண்டுவரும் பணிகள் இடம்பெறுவதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் என தெரிவிக்கப்படும் மூன்று விவசாயிகள் கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் தமது மாநில விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் கூறுவது ஆணவத்தின் உச்சம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக வனத்துறையினர் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ள அவர், இதற்கு தமிழக அரசு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மறுபுறத்தில் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, தமிழர் வாழ்வுரிமை கட்சி ஆகியன இணைந்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் மகாவலி அதிகார சபை அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் வடக்கு கிழக்கின் இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் நோக்கில் தன்னிச்சையாக அராஜக போக்குடன் செயல்படுவதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் விசனம் வெளியிட்டுள்ளார். துரைராசா ரவிகரன் முன்வைக்கும் பிரச்சினையை செவிமடுக்குமாறும் வடக்கில் நிலவும் காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். தருகிட தூம் தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana. Ahmed Thamsi, 437-860-7002.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காமி
2: நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ், நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்ப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
7: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.
8: ஏழு நாட்களும் இல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்,
9: ஈஸ்ட் எஃப்எம்.

0: தேவாவின் இசையில் அந்த பாடல் ஒளி தோய்ந்திருக்கிறது. 7:45 எஃப்எம் 102 தசம் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .சி ஊடகம் அந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். முதன்மை மூன்றோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் கனடா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது. பிரதமர் மாகாணி அமெரிக்க மதுபானங்களை மீண்டும் கடைகள் விற்பனை வைக்குமாறு மாகாண முதல்வரிடம் கேட்டுள்ளார். அமெரிக்க வரிகளுக்கு பதிலடைய பெரும்பாலான மாகாணங்கள் கடந்த ஆண்டு அமெரிக்க மதுபானங்களை கடைகளிலிருந்து அகற்றின. தற்போது அல்பர்டா மற்றும் சஸ்கச்சுவான் ஆகிய மாகாணங்கள் மட்டுமே அவை மீண்டும் கிடைக்கிறது என்றும் இங்கே குறிப்பிடத்தக்க செய்தியாக இருக்கிறது.
1: நவஸ்கோஷியா முதல்வர் வர்த்தக ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் கனடாவுக்கு சாதகமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். கனடாவின் டெய்ரி சப்ளை மேனேஜ்மெண்ட் முறையும் பாதுகாக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சஸ்காச்சுவான் முதல்வர் அலுமினியம் ஸ்டீல் வாகனங்கள் மற்றும் மரப்பொருட்களுக்கான அமெரிக்க வரிகள் குறைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். இதெல்லாம் இருக்கும்போது இறுதி வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்பதுதான் இப்போ கிடைத்த செய்தியாக இருக்கிறது.
0: பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. வட அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப திறமையாளர் சந்தைகளில் டொரண்டோ மூன்றாவது இடத்தில் தொடர்கிறது. 2026 சிபிஆர்இ ஆவின் படி டொரண்டோவில் 2022 முதல் 2025 வரை சுமார் 75,000 தொழில்நுட்ப வேலைகள் புதிதாக உருவாக்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகிறது.
1: இது வட அமெரிக்காவின் மற்ற முக்கிய தொழில்நுட்ப சந்தைகளை விட அதிக வேலைவாய்ப்பு வளர்ச்சியாக கருதப்படுகிறது. சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சியாட்டல் மட்டுமே டொரண்டோவை விட முன்னிலையில் இருக்கின்றன. நகரத்தின் வலுவான AI திறமையாளர் குழு, பல்கலைக்கழகங்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன.
0: மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையிலான உறவு மோசமடைந்த நிலையில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமீரகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஹோமஸ் நீரினை சுற்றியுள்ள பதற்றம் பிராந்தியத்தின் கப்பல் போக்குவரத்து மற்றும் எண்ணெய் விநியோகத்துக்கு கவலை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது.
1: மேலும் காசாவில் இஸ்ரேல் நடத்திய சில தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின்றன. பிரான்ஸ் மற்றும் ஈரான் இடையிலும் தூதரக பதற்றம் அதிகரித்திருக்கிறதாம். இதனால் ஈரான் அமெரிக்க மோதல் மட்டுமின்றி மத்திய கிழக்கு முழுவதுமே நிலைமை மேலும் சிக்கலாகி வருவதாக சர்வதேச கவலை அதிகரித்திருக்கிறது.
0: இது முதன்மை மூன்றோடு நாங்கள் இணைந்திருந்தோம். இந்த வழியில் நாங்கள் மோக்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களையும் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: favorite music
1: on your favorite station. 102.7
0: is East FM.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரவ் குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656,
4: 416-906-5656. மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக், பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167311-8453.
7: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபு தேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில். டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca. விஜயா ஜுவல்லரி டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.